நேரம் 5:35. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. நிகழ்ச்சியில் அடுத்து வெள்ளை தேவன் என்ற படத்திற்காக சித்தரா பாடிய பாடல்.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்ட மாதம் 5ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குரல் அமுதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

0: பழியில்லாத பண்புடைய நன்மக்களை பெற்றால் ஏழு பிறப்பிலும் தீயவை வந்து சேர்வதில்லை. குறள் எண் 62 அதிகாரம் மக்கட்பேறு.
1: ஏழு பிறப்பும் தீயவை தீண்டாம் பழிவிறங்கா பண்புடை மக்கள் பெறில்.
0: பழியில்லாத பண்புடைய நன்மக்களை பெற்றால்

0: இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் இபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான

மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட இரண்டு தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் காலை 6:02. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள். இன்று காலை 7:00 to 7:30 வணக்கம் மரணி நிகழ்ச்சி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வலம் வரும், 8:02 to 8:30 8:55 திரு இரவி நிகழ்ச்சி வலம் வரும். இன்று காலை 8:50 சைவால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். காலை 9:02 இடம்பெறும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா என்ற தலைப்பில் நேர்கள் பேசியிருக்கிறீங்க. 10:02 மனம் விரும்புவதே நேர் விருப்ப பாடல். மறுபகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் கொப்பரை தேங்காயின் நன்மைகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். 1:55 தொடர்ந்து பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபலட்சுமி அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திரநாடு நிகழ்ச்சியில் சேலம் சாகோ பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல். மாலை 4:02 புதுகை தும்பி, 5:02 படமும் பாடலும் என்று 1987 இடம்பெற்ற பாடல்கள் உலாவர கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை நிகழ்ச்சி, 7:00 திரை இசை, 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல், 9:15 திரை இசை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் திரிகடுகம் கூறும் கல்வியின் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 தாலாட்டும் தென்றல் நீர் விருப்ப பாடல்கள் உலாவர கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இணைந்திருக்கிறோம் நெல்லை பண்பலை 102.6 உடன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:11. நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6.

கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரத்தில் நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நம் வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வோம். இன்று இருக்கும் நிலை நாளை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்போம். இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி சகிப்புத்தன்மை இருந்தால் நம் வாழ்க்கை அழகாய் மாறும். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிலை பண்பலை 102.6 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நம் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: தேனில் சொல்லடுத்து இறைவனை போற்றி பாடும் நேரம். நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியோடு. வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மனம் அமைதியாக இருந்தால் நாம் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். அந்த அமைதியை தருவது இறை நம்பிக்கைதான். ஒரு சிறிய ஜபம், ஒரு நிமிட தியானம், ஒரு நல்ல எண்ணம், இவை நம் மனதை புத்துணர்ச்சியுடன் நிரப்புகின்றன. இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் இருப்பார். சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கும் பதிலும் நமக்கான சரியான ஆசிர்வாதமாக அமையும். வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் குரலில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6.

இசையோடு இறைவன் துதி கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 மணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. ஒரு விதையை மண்ணில் விதைத்தவுடனே மரமாக மாறாது. அதற்கு மழை வேண்டும், வெயில் வேண்டும், காலம் வேண்டும். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் சில ஆசீர்வாதங்கள் நேரம் எடுத்தே நமக்கு கிடைக்கின்றன. இறைவன் நமக்காக திறக்கும் கதவுகள் நாம் எதிர்பார்த்ததை விட சிறந்ததாக இருக்கும். அதனால் எந்த விஷயத்திற்கும் கவலைப்படாமல் நம்பிக்கையுடன் தொடர்ந்து பயணம் செய்வோம். நம் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல காலம் பிறக்கும். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மனோவர்களின் குரலில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

அன்பின் சிகரம் என்பத்தென்றல் கருணை கடலாம் இறைவனின் பக்தி பாடல்களை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு காலையும் நம்மிடம் சொல்லிக்கொள்வோம் நாமே. என்னால் முடியும், நான் மீண்டும் தொடங்கப் போகிறேன், என்னால் நல்லதாக மாறும் என்று. நிச்சயம் நம் நாள் நல்லதாக இருக்கும். விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே நின்று விடுவதுதான் தவறாகும். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணமாகும். அதில் சில பாதைகள் கடினமாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் நடந்தால் நம் இலக்கு நிச்சயம் நமக்கு

கிடைக்கும். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல்

நாதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். அருமை நாதர் ஷாஹுல் ஹமீதொலி அற்புத சரிதம் கேளுங்கள், அற்புத சரிதம் கேளுங்கள். கருணை கடலாம் காதர் வலியின் காரண

வராம் ஏகன் ரஹ்மான் ஆசிகள் பெற்று இதமாய் வாழ்ந்து சிறந்தவராம். உன்னத செய்யது ஹசன் குத்தூசின் உத்தமி செய்யது பாத்திமாவின் அன்பின் மகனாய் பிறந்தார்கள் அழகிய தீனின் சுடராக அவர் ஷாஹே மிரானாம் புனிதநாகூர் மிரானாம் அவர் ஷாஹே மிரானாம் புனிதநாகூர் மிரானாம் கருணை கடலாம் காதர் வலியின் காரணம்.

சிவை வாய்ந்த எழில் முகத்தோடு சீராய் உதித்த மாதவராம். ஓங்கும் எட்டாம் வயதினிலே ஒளிரும் குர்ஆன் முடித்தனரே. பாங்காய் ஹாபீஸ் ஆகி சிறந்தார் பண்பின் இதயம் வாய்ந்தவராம். அவர் ஷாஹே மிரானாம் புனிதநாகூர் மிரானாம். அவர் ஷாஹே மிரானாம் புனிதநாகூர் மிரானாம். கருணை கடலாம் காதர் வலியின் காரண சரிதம் கேளுங்கள்.

காசிகள் பெற்று அழகிய குவாலியர் நகர் சேர்ந்தார். அன்னை தந்தை ஆசிகள் பெற்று அழகிய குவாலியர் நகர் சேர்ந்தார். வண்ணம் முஹம்மது ஹவுசு என் வாய்மை குருவை சந்தித்தார். ஒப்பே இல்லா ஞானத்தில் தேர்ந்து ஓங்கும் இன்பம் அடைந்தாரே. இப்புவி மீதில் தீன் பணி செய்திட இதயத்தில் நாட்டம் கொண்டாரே. அவர் ஷாஹே மீரானாம் புனிதநாகூர் மீரானாம். அவர் ஷாஹே மீரானாம் புனிதநாகூர் மீரானாம்.

0: பாடலை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35. நேர்களை நீ கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: சிக்கலை சமாளிக்க வறட்சி மற்றும் அதிக வெப்பத்தை தாங்கும் புதிய ரக பயிர்களை தேர்ந்தெடுத்தல், நுண்ணீர் பாசனமான சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்துதல், இதன் மூலம் தண்ணீரை நேராக செடியின் வேர்பகுதிக்கு வழங்கி 40-60% வரை நீர் சேமிக்கலாம். இம்முறை காய்கறிகள், பழ வகைகள், கரும்பு போன்ற பயிர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். அல்லது தெளிப்பு நீர் பாசன முறையையும் பயன்படுத்தலாம். பண்ணைக்குளம், சேமிப்பு தொட்டி மூலம் மழை நீரை சேகரிப்பதன் மூலம் வறட்சி காலத்தில் பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். உழவன் செயலி மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வலைத்தளம் போன்ற அதிகாரப்பூர்வ வழிகாட்டல்கள் மூலம் முன்கூட்டியே வானிலையை அறிந்து அதன்படி விதைப்பு, உரமிடல், அறுவடை போன்றவற்றை திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலம் மகசூல் இழப்பை தவிர்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பங்கள் மூலம் துல்லியமான வேளாண்மை, மண் ஈரப்பதம், வெப்பநிலை மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அளவு அறிந்து செயல்பட்டால் சாகுபடி செலவை குறைக்கலாம். மேலும் வறட்சி, வெள்ளம், உப்புத்தன்மை ஆகியவற்றை தாங்கும் விதைகளை பயன்படுத்தலாம். ஒரே பயிர் மட்டும் சாகுபடி செய்யாமல் ஊடுபயிர் சாகுபடி, பல பயிர்கள் சாகுபடி முறைகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒரு பயிர் பாதிக்கப்பட்டாலும் மற்றவற்றிலிருந்து வருமானம் பெறலாம். பசுமை குடில்கள் அமைப்பின் மூலம் அதிக மழை, வெப்ப காற்று, வறட்சி மற்றும் பூச்சிகளிலிருந்து பயிர்களை காக்க உதவி செய்கிறது. மேலும் பயிர் சுழற்சி முறை, பசுந்தாள் உரங்கள், இயற்கை உரங்களை பயன்படுத்துவதும், உயிரியல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதன் மூலமும் மண்ணின் வளத்தை பெருக்கி ரசாயன நச்சுக்களை குறைக்க வழிவகை செய்கிறது. மின்சார தட்டுப்பாடு மற்றும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க சூரிய சக்திகளால் இயங்கும் மோட்டார்கள் பெரிதும் உதவுகின்றன. மேலும் விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணையம், அதாவது ஒரே நிலத்தில் பயிர்கள், மீன், ஆடு, கோழி, மாடு ஆகியவற்றை இணைந்து செய்யும் போது வருடம் முழுவதும் நீடித்த வருமானம் கிடைப்பதற்கான வழிவகை செய்கிறது. இத்தகைய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதன் மூலம் இயற்கை வளங்களை பாதுகாப்பதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் நிலையான உணவு உற்பத்தி முறையையும் பெற முடியும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 44 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 71 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். பிற்பகல் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 14-18 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 38%-71% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28°C, அதிகபட்ச வெப்பநிலை 38°C.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா?

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: தற்போதுள்ள காலகட்டத்தில் வேளாண்மையில் காலநிலை மாற்றத்தை சமாளிக்க நவீன தொழில்நுட்பங்கள் மிகவும் அவசியமாகிறது. அதாவது காலநிலை மாற்றம் காரணமாக மழைப்பொழிவு மாறுபாடு, வெப்பநிலை அதிகரிப்பு, நீர் பற்றாக்குறை, புதிய பூச்சிகளின் தாக்குதல் போன்ற சவால்கள் விவசாயத்தில் அதிகரித்து வருகின்றன. இந்த சவால்

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 65 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 52 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 28 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 56 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

0: இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 உடன். நேற்று இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனா்.

0: நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.

உள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா, கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6. நேரம் காலை 6:55.
2: இன்று ஒரு தகவல்
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.
5: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரை நம்மை சூழ்ந்திருப்பது இயற்கை. இயற்கை வளங்கள் இல்லாமல் இங்கே எந்த வணிகமும் இல்லை, எந்த உற்பத்தியும் இல்லை. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாரதி கேட்ட அந்த வல்லமை என்பது நம்மிடம் இருக்கும் வளங்களை சரியாக மேலாண்மை செய்யும் வல்லமைதான். இந்த இடத்தில்தான் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், அதாவது சூழல் மேலாண்மை தேவைப்படுகிறது. பொருளாதார மேதைகள் ஒரு கருத்தை சொல்வார்கள், இயற்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட இனாம் அல்ல, அது நம்முடைய மூலதனம், அதாவது கிஃப்ட். 1994 ஜான்

0: கிங்சென் என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த தத்துவம் ஒரு நிறுவனம் மூன்று விஷயங்களில் வெற்றி பெற வேண்டும் என்கிறது. ப்ராஃபிட், அதாவது லாபம், பொருளாதார வளர்ச்சி, பீப்புள் மக்கள், அதாவது சமூக நலம், பிளானட் பூமி, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இந்த மூன்றில் ஒன்றை இழந்தாலும் இந்த வணிகம் நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்க முடியாது. நம் தமிழ் இலக்கியங்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சூழல் மேலாண்மையை போதித்துள்ளன. சங்க இலக்கியத்தின் ஐந்தினை மரபுதான் உலகின் முதல் லேண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். குறிஞ்சி நிலத்தில் வேட்டையாடுதல், முல்லை நிலத்தில் ஆனிரை மேய்தல், மருத நிலத்தில் விவசாயம் என நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப தொழில்களை பிரித்தார்கள். குறிஞ்சி நிலத்து மனிதன் மருத நிலத்து வேலையை செய்ய முனையவில்லை. நிலத்தின் இயல்பு கெடாமல் வாழ்வதே சிறந்த மேலாண்மை என்று அவர்கள் கருதினர். திருவள்ளுவர் ஒரு சிறந்த மேலாண்மை வல்லுனர். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்துவற்றுள் எல்லாம் தலை, தன் உணவை பகிர்ந்து கொடுத்து பல உயிர்களை பாதுகாப்பதே அறங்களில் தலை சிறந்தது என்கிறார். இங்கு பல்லுயிர் ஓம்புதல் என்பது இன்றைய நவீன அறிவியல் சொல்லும் பயோடைவர்சிட்டி கன்வர்ஷன், அதாவது உயிரியல் பன்முகத்தன்மை பாதுகாப்பு ஆகும். நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பது மேலாண்மை அல்ல. நம்மை சுற்றியுள்ள செடி, கொடி, விலங்குகள் என அனைத்தையுமே அரவணைத்து வாழ்வதே சமநிலையான மேலாண்மை. புறநானூற்றில் குட புலவியனார் என்ற புலவர், பாண்டியன் நெடுஞ்செழியனோடு மன்னா நீ மறுமையிலும் புகழ் பெற வேண்டுமா? அப்படியானால் நிலத்தின் குழிவான பகுதிகளில் எல்லாம் நீர்நிலைகளை உருவாக்கு. நீரும் நிலமும் இணைந்தால்தான் உணவு பெருகும், உயிரும் பெருகும் என்றார். இது அன்றைய வியூக திட்டமிடல், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். இன்று நாம் எங்கே தவறு செய்கிறோம்? லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஒரு சுயநல சூழலை நாம் சிக்கிக் கொண்டோம். மேலாண்மை தவறு, மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் என்று நாம் எதை சொல்கிறோம் என்றால், ஒரு வளத்தை அதன் மறு உற்பத்தி திறனை விட வேகமாக செலவு செய்வதை தான். காற்றில் உள்ள தூய்மை, ஆற்றில் உள்ள தண்ணீர், நிலத்தில் உள்ள சத்து, இவை அனைத்தும் அசல், அதாவது கேபிட்டல். இவற்றை நாம் அளிப்பது என்பது நம் பிள்ளைகளின் வங்கிக் கணக்கிலிருந்து நாம் திருடுவதற்கு சமம். நெல்லை மாநகரின் அடையாளமான தாமிரபரணி ஆற்றை எடுத்துக்கொள்வோம். வணிக ரீதியாக பார்த்தால் இது தென் தமிழகத்தின் மிகப்பெரிய பொருளாதார பாதை. ஆனால் மணல் அள்ளுவதும் கழிவுகளை கொட்டுவதும் இந்த ஆதாரத்தை சிதைக்கிறது. ஒரு வணிக நிறுவனத்தில் மெயின்டெனன்ஸ் என்ற பராமரிப்பு பணி எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் நம் நீர்நிலைகளை பராமரிப்பது. நீர்களே, ஏதோ ஒரு நாள் மட்டும் மரம் நட்டு புகைப்படம் எடுத்துக் கொள்வதல்ல நம்மளுடைய சூழல் சிந்தனை என்பது. அது நம் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மாற வேண்டும். விழிப்புணர்வு, அவேர்னஸ், சுற்றுப்புற சூழல் என்பது நமக்கு மேலானது என்பதை உணர்தல். பொறுப்பு, அக்கவுண்டபிலிட்டி, நாம் தூக்கி எறியும் ஒரு பிளாஸ்டிக் பை எங்கே செல்லும் என்ற பொறுப்புணர்வை வளர்த்து கொள்வது. செயல்பாடு, ஆக்ஷன், பெரிய மாற்றங்கள் தேவையில்லை. ஒரு சிறிய செடி நடுதல், மின்சாரத்தை சேமித்தல், தண்ணீரை வீணாக்காமல் இருத்தல், இவையே சிறந்த மேலாண்மை. உங்கள் சூழலை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
1: சூழல் ஒளி வழங்கினார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெல்லை மக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும், கிடைச்ச அந்த லைஃபாக நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில் 7:01 ஆகிட்டு 8 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 இந்த நிகழ்ச்சி வணக்கம் பரணி. நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பயனுள்ள தகவல்களோடு பாடல்களும் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேரில் நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சியோட முதல் பகுதி என்ன அப்படின்னா, தொழில் தொடங்குவோம் பகுதியில் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள் நம்மோட இணைப்பில் இருக்காங்க. தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் நமக்காக வழங்க இருக்கிறாங்க. நம்ம அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம். என் அருமை ரசிக பெருமக்களே, நேற்று ஒரு புதிய தொழிலை தொடங்க வேண்டுமானால் அதற்கு ஆரம்ப கட்டமாக எங்கு எப்படிப்பட்ட லாபகரமான தொழிலை தேர்ந்தெடுப்பது என்று அறிந்து உங்களுடைய பகுதிக்கு ஏற்றாற்போல், உங்கள் கல்விக்கு உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல் தொழிலை தேர்ந்தெடுங்கள். அதற்கு யாரையெல்லாம் அணுக வேண்டும் என்று நாம் பேசினோம். இன்று ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், அல்லது ஒரு வணிகம் செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டீர்கள், அல்லது ஏதாவது ஒரு பொருளுக்கு ஏஜென்சி எடுக்கலாம் என்று நினைத்து விட்டீர்கள், அல்லது ஒரு சேவை தொழில், இ சென்டர், ஜெராக்ஸ் கடை, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போன்ற சேவை தொழிலை தொடங்கலாம் நினைத்து விட்டீர்கள் என்றால், அந்த தொழிலை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்காவது ஒரு இடத்திலே பணிபுரிந்து அனுபவம் பெற வேண்டும். அல்லது ஒவ்வொரு தொழிலுக்கும் இன்று பயிற்சி மையங்கள் வந்துவிட்டன. ஒரு நாள் காளான் வளம் எப்படி ஒரு நாளிலேயே சொல்லிக் கொடுக்கிறார், அப்படி ஒரு மாதத்தில் அந்த அழகு கலையை பெண்களுக்கு அருமையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் 3 மாதத்தில் உங்களை ஒரு புதுமையான ஒரு 10th+2 படித்தவரை கூட நல்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக ஆகியிருக்கிறார்கள். எனவே அந்த எந்த தொழில் தொடங்க விரும்புகிறீர்கள், அதை பற்றிய பயிற்சியை பெற வேண்டும். எங்கே பயிற்சி பெறலாம் டெய்லரிங் என்று எடுத்துக்கொண்டால், எங்கு பார்த்தாலும் தனியார் நடத்துகிறார்கள், என்ஜிஓக்கள் நடத்துகிறார்கள், தமிழ்நாடு நடத்துகிறது, தமிழ்நாடு பிற்பட்ட ஒரு பொருளாதார மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு மகளிர் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் என்று நிறைய நிறுவனங்களை தமிழ்நாடு அரசு, மத்திய அரசுடைய எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட், எம்எஸ்எம்இ வளர்ச்சி நிறுவனம் கிண்டியில இருக்கிறது, நம்முடைய திருநெல்வேலிப்பேட்டையில இருக்கிறது, மதுரையில இருக்கிறது, சேலையில இருக்கிறது, இப்படி மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது. எங்கு என்னென்ன தொழில்களை கற்றுக்கொள்ளலாம் என்று மத்திய அரசுடைய கேவிஎஸ்டி காலேஜ் கார்பரேஷன் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றிலும் தேநீர் தேன் எடுப்பதற்கு தேனீக்களை எப்படி வளர்ப்பது என்று பயிற்சிகளை கொடுத்து, தென் மாவட்டம் முழுவதும் ஏராளமானவர் இப்போது தேன் எடுத்து வெளிநாட்டு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பல்வேறு மையங்கள், ஒவ்வொரு மாவட்டத்தில் லீடு வங்கி என்று சொல்லக்கூடிய முன்னோடி வங்கி, இப்ப திருநெல்வேலியை எடுத்துக்கொண்டால் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அவர்கள் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் என்று வைத்திருக்கிறார்கள். ஒரு மாத பயிற்சிக்கு ஒரு நபர், ஒரு தொழில் முனைவோர் அல்லது வணிகம் தொடங்க விரும்புவோர் சென்று விட்டால், அவர்கள் யூனிஃபார்மில் இருந்து தேவையான புத்தகங்கள், அதுக்குரிய கருவிகள் கொடுத்து, மதிய உணவு கொடுத்து, ஒரு மாதம் பயிற்சி கொடுத்து, மத்திய அரசு சான்றிதழ் கொடுத்து, முதலில் அவர்களுடைய வங்கியிலேயே ரெக்கமெண்ட் செய்து கடனுதவி பெற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி நம்ம திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லும் வழியிலே சிந்திக்குளத்திலே தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கிளை இருக்கிறது, அங்கே நிறைய பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். அங்கேயே உணவு பதப்படுத்துவதற்கு தனி கட்டணம் கட்டி உணவு சார்ந்த எல்லா வகையான பயிற்சிகளையும் அங்கே இருக்கிறார்கள். இப்படி பெரிய பட்டியலே இருக்கிறது. திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய தொழில் கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கான பயிற்சி மையம். அப்படி எந்த தொழில் தொடங்க விரும்புகிறீர்களோ அந்த தொழிலை பற்றி முழுமையாக அறியாமல் நீங்கள் தொழில் தொடங்க சரி போய் பயிற்சி பெற்று விட்டீர்கள், அல்லது ஒரு நிறுவனத்திலே போய் வேலை சேர்ந்து அந்த தொழிலை, ஒரு சோப்பு தயாரிக்கிற தொழிலாக இருக்கலாம், அல்லது ஒரு இட்லி போன்றவற்றை காலை உணவை தயாரித்து பேக் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அனுப்புகிற ஒரு உணவு சப்ளை பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கலாம், ஜாம் ஜூஸ் மிக்சர் ஃப்ரூட் ஜாம் போன்ற கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய பல பொருட்களை தயாரித்து அனுப்புகிற தொழிலாக இருக்கலாம். நம் பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் வாழை தோட்டங்கள், வாழை தோப்பு, அதில் பல தொழில்களை தொடங்கலாம். வாழை நார், அதிலிருந்து எப்படி தொழில்களை தொடங்கலாம், வாழை காயை எப்படி அப்படி கட் பண்ணி வெளிநாடுகளுக்கு எப்படி செய்யலாம், இதர மாநிலங்களுக்கு எப்படி விற்கலாம், அதை சின்னஞ்சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதை நம்முடைய சிப்ஸுகளாக, வாழைக்காய் சிப்ஸாக தயாரித்து இதர மாநிலங்களுக்கு அனுப்பலாம் என்று நீங்கள் ஒரு முடிவு செய்து அந்த தொழிலை பற்றி அறிந்த பிறகு அதற்கு கடனுதவி வேண்டுமே, அதுக்கு லேண்ட் வேண்டும் சில தொழில்களுக்கு, சில தொழில்களுக்கு கட்டடம் வேண்டும், சில தொழில்களுக்கு கட்டடத்தோடு இயந்திரம் வாங்க வேண்டும், அதன் பிறகு

0: பொருட்கள் வாங்குவதற்கு கையிலே முதலீடு வேண்டும். இதற்கு கடனுதவிகளை கொடுப்பதற்காக மத்திய மாநில அரசு வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், NSIC நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், நம்முடைய இந்திய அரசின் நிறுவனம், சிட்பி சிறுதொழில் வங்கி, IDBI இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆப் இந்தியா என்று நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை மத்திய அரசு வைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கிகள், கிராம வங்கிகள், தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம், சிப்கோ, சிப்காட், தமிழ்நாடு பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் என்று அந்தந்த இனத்தவர்களுக்கு, அந்தந்த தொழில் செய்வர்களுக்கு ஏராளமான உதவிகளை வழங்குவதற்கு, நிதி உதவி கொடுப்பதற்காக நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் எங்கே இருக்கிறது? உங்களுக்கு ஏற்ற கடனை இங்கே பெறலாம். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீர்கள், தமிழ்நாடு உமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய திருநெல்வேலி மாவட்டங்களை கலெக்டர் ஆபீஸ்ல ப்ரொஜெக்ட் ஆபீஸர் இருக்கிறார், அங்கே போக வேண்டும். நீங்கள் பிற்பட்டவராக இருக்கிறீர்கள் அல்லது ஒரு கிறிஸ்தவ முஸ்லிம் மைனாரிட்டியாக இருக்கிறீர்கள் என்றால், திருநெல்வேலி மாவட்ட பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் நல அலுவலர் இருக்கிறார். பிற்பட்டோருக்கும் மிக பிற்பட்டோருக்கும், அதேபோல் அந்த கிறிஸ்தவர் முஸ்லீம் போன்ற மைனாரிட்டிகளுக்கும் கடனுதவி கொடுப்பதற்காக விண்ணப்பத்தை நீங்க அங்கே பெறலாம். உங்களுக்கு வேண்டிய கடனுதவி அங்கே பெறலாம். நீங்கள் ஆதிராவிடராக இருக்கலாம், மலைவாழ் மக்களாக இருக்கலாம், பாளையங்கோட்டையிலே ரிசர்வ் லைன் பக்கத்திலே சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி விடுதிக்கு நேர் எதிரே அந்த தாட்கவுனுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கு சென்று விண்ணப்பம் பெற்றால் ஆதிராவிட பெருமக்கள் குறைந்த வட்டியிலே சிறு தொழில், வணிகம், விவசாயம் சார்ந்த தொழில்கள் எதற்கும் மானியத்தோடு கடனுதவியை தருகிறார்கள். இப்படி நீங்கள் எங்கும் கடன் பெறலாம். அதாவது உங்க வீட்டு பக்கத்து வங்கி, அந்த அரசாங்க வங்கியில அல்லது கூட்டுறவு வங்கியில ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, தனியார் வங்கியா இருக்கலாம், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருந்து சவுத் இந்தியா பேங்க் என்று நூற்றுக்கணக்கான வங்கிகள் மத்திய அரசிடம் அனுமதி பெற்று தனியார் வங்கிகள் ஏராளமான கடனுதவிகளை கொடுக்கிறார்கள்.
1: சார், நிறைவான தகவலா நேயர்களுக்கு என்ன வழங்க இருக்கிறீங்க சார்?
0: அதாவது தொழில் தொடங்க விரும்புகிறவர்கள் அந்த தொழிலை கற்றுக்கொண்ட பிறகு, அது தொழிலாக இருக்கலாம், வணிகமாக இருக்கலாம், வங்கிகளுக்கு சென்று, நிதி நிறுவனங்களுக்கு சென்று கடனை பெறலாம். ஏன்னா மொத்த முதலீடியும் ஒரு சின்ன தொழில் முனைவோர், ஒரு 20-25-30 வயசு சேர்ந்த ஒரு தொழில் முனைவோர் போற்ற முடியாது. எல்லாருமே வசதி படைத்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு வேண்டிய கடனுதவிகளை நீங்க இந்த நிறுவனங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதன் பிறகு அதுக்குரிய மானியத்தை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு விண்ணப்பம் செய்து, மானியம், இலவச மானியம், ஒரு லேண்ட் பில்டிங் மிஷினரிக்கு நீங்க ஒரு 3 கோடி போட்டீங்க, ஒரு நல்ல தொழில் தொடங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பகுதியினுடைய அது பின்தங்கிய பகுதியா, மிக பின்தங்கிய பகுதியா என்று பார்த்து, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ற படிப்பை பார்த்து, என்ன இனத்தை சார்ந்தவர் என்பதை பார்த்து, அதற்கேற்றாற் போல் ஆண்களுக்கு வேறு மாதிரி, பெண்களுக்கு வேற மாதிரி என்று மானிய தொகையை அரசு, மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கிறது. தொடங்கிய பிறகு நீங்க நிரந்தர பதவி எண் பெற்ற பிறகு மானியத்துக்கு விண்ணப்பித்தால் உங்களுடைய வங்கி கணக்கிலேயே அந்த மானியம் வர வைக்கப்படும். இதெல்லாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் தொழில் தொடங்கலாம். காரணம்,
1: நிறைய தகவல் வந்து சொல்லியிருக்கிறீங்க சார், தொழில் தொடங்கும் பகுதியில் நிறைய ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறீங்க. இனி நம்ம நாளை அதை பத்தி தொடரலாம். நன்றி இன்று நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு சார்.
0: நன்றி, வணக்கம், வாழ்க.
1: நெல்லை பண்பலை 102.6 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியோட முதல் பகுதியாக தொழில் தொடங்கவும் பகுதியில் இன்று தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள் நம்மோட தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் வழங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தொழில் தொடங்க தேவையான பயிற்சிகள், பயிற்சி துறை சம்பந்தமான நிறைய தகவல் வந்து நமக்காக வழங்கியிருக்கிறாங்க. நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6 நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. டான் திரைப்படத்திலேருந்து அனிருத் இசையில் அனிருத் மற்றும் ஜொனிதா காந்தி பாடியிருக்கிறாங்க சிவகார்த்திகேயன் பாடல் வரிகளுக்காக. விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்க இருக்கிறோம். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சி.
2: இன்று ஒரு தகவல்,
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: இந்தியாவின்

0: நேர்களை இணைஞ்சிருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ உகாண்டா நாடுகளின் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.

0: பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரிய வந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும், மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 தேதி நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப் கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 அடி உயரத்தில் 65 கேபின்களில் 7 மணி நேரம் சிக்கித் தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்புப் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும், குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும், அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதையடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 200,000+ மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 114,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 100,000 ஓஆர்எஸ் கரைசல் பாக்கெட்டுகள்

வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அபேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேடியா செல்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நிலைப்பண்பலை 102.6 நேரில் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:25 ஆகிட்டு இருக்கு. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி பகுதியில் இன்னைக்கு திடியூர் சோ ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் வந்து நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க. அவங்களுடைய வானொலி தொடர்பான அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. கேட்டலாம். காலை வணக்கம் ஐயா.
5: மாவட்டம்
4: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
5: நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலம் விசாரிப்பது ஒரு பலம் தான்.
4: ஆமா,
5: வானொலி மூலமாக எனக்கு நிறைய அன்பான பிள்ளைகள் பெற்றிருக்கிறாங்க. அருமையான சகோதர சகோதரிகள் பெற்றிருக்காங்க. நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அதாவது அடிக்கடி நாம சொல்லக்கூடியது, நண்பர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, மலர்கள் இல்லாத ஒரு பூந்தோட்டம்.

0: சரிங்களா? நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா?
1: ஆமாங்க ஐயா.
0: நண்பர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, மலர்கள் இல்லாத ஒரு பூந்தோட்டம். வானொலி மூலமாக நிறைய அன்பான கிடைச்சிருக்காங்க, நல்ல நண்பர்களும் கிடைச்சிருக்காங்க. மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதை விட வேற என்னங்க வேணும்? இது எல்லோருக்கும் கிடைக்கும். என் பெற்ற இன்பம் எல்லோரும் பெற வேண்டும். இதுதான் என்னுடைய ஒரு ஆசையாகும். சொல்லுங்கம்மா.
1: இத்தனை வருடங்கள் வந்து வானொலி கேட்குறீங்க ஐயா?
0: ஒரு 50 வருஷமா கேட்டுட்டு இருக்கேங்க.
1: அப்போ உங்களோட அனுபவம், அதாவது அந்த வானொலி தொடர்பான பயணம் எங்க இருந்து ஆரம்பிச்சது?
0: எப்படிங்கம்மா?
1: அதாவது எப்போ ஆரம்பிச்சீங்க?
0: என்னுடைய வயதை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா?
1: இல்லையே.
0: என்ன
1: சொல்றீங்க?
0: இல்ல, என்னுடைய வயதை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுவாங்க.
1: சரியான கணிப்பு இருக்காது. இல்ல சொல்ற, நீங்களே சொல்லிருங்க.
0: அதாவது இது ஒரு தனி மகிழ்ச்சி தானே.
1: எனக்கு
0: வயது இப்ப 88. எப்படிங்க
1: சொல்லுங்க ஐயா?
0: இன்னும் 2 வருஷம் வந்தாச்சு, நான் 90 வயசு 90 வயதை
1: வந்து தொட இருக்கிறீங்க.
0: எப்படிங்க?
1: 90 வயதை எட்ட இருக்கிறீங்க. இல்ல, வானொலிக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு 50 வருடங்களா எப்படி இருந்தது ஐயா? வானொலிக்கும் உங்களுக்குமான தொடர்பு பயணம்.
0: அதான் வானொலி மூலமா எனக்கு நிறைய அன்பான பேர் கிடைச்சிருக்கீங்க. உங்களை போல அருமையான சகோதர சகோதரிகள் கிடைச்சிருக்கீங்க. நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க.
1: அதுதான் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி. வானொலிக்கும் உங்களுக்குமான தொடர்பு பயணம்.
0: வானொலிக்கு அதுக்கு ஒரு மகிழ்ச்சி.
1: நன்றி, நன்றி ஐயா.
0: மகிழ்ச்சி வேற என்னங்க வேணும்?
1: நிச்சயமா, நிச்சயமா. வானொலி வந்து உங்களுக்கு நிறைய சொந்தங்கள், நிறைய நண்பர்களை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஐயா.
0: அழைத்து ஒரு விழாவை நடத்திருக்கிறோம். அதுல குறிப்பாக சொல்ல போறதுன்னா, நம்ம கபி பாண்டியன் அவங்க, உமா கனகராஜி அவங்க, இப்படி இப்படி நிறைய பேரை திடீர்னு அழைச்சி ஒரு கூட்டமே நடத்திருக்கிறோம். அதனுடைய சந்தோஷமே தனிதான். சொல்லுங்கம்மா.
1: நான் உங்களோட அனுபவங்களை வந்து இங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி ஐயா.
0: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு.
1: நன்றி, நன்றி.
0: வாய்ப்பு தந்தீங்க, வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: என்றும் எப்படிங்கம்மா?
1: நன்றி ஐயா.
0: அதுமா, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்த்துவோம்.
1: நெல்லை பண்பலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் அணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் திடீர் சோ ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் வந்து நம்ம கூட அவங்களோட வானொலி தொடர்பான அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு நிறைய நண்பர்களும் நிறைய நேச நெஞ்சங்களும் வந்து எனக்கு இந்த வானொலி மூலமாக கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மகிழ்ச்சியை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. திடீர்லேருந்து பேசின சோ ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு நம்மளோட நன்றியை சொல்லிக்கலாம். வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, டாக்டர் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. அனிருத் இசையில் அனிருத் அனந்த் கிருஷ்ணன் வந்து பாடியிருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் வரிகளுக்காக பாடலை கேளுங்க. தொடர்ந்து நெஞ்சிருங்க நம்ம நிலைப்பந்தலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்.
2: இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: Tata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata

Ça arrive pas, Nicolas.

0: டாக்டர் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டோம். நேரம் காலையில் 7:36 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஆங்கிலம் அறிவோம் பகுதி. ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் கே கே தாமஸ் அவர்கள் நம்ம கூட இணைப்பில் இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம பேசிடலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் அம்மா.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
1: ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் மீண்டும் தெரிவிக்கிறேன். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி லிசனர்ஸ். ஆங்கிலம் அறிவோம் இந்த ஒரு நிகழ்ச்சி நாம் கலந்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு தெரியும், நேற்று சில கருத்துக்களை நாம் பகிர்ந்தோம். என்னிடம் சில நேயர்கள் தொலைபேசி மூலம் அவர்கள் என்னை அழைத்து சில கருத்துக்களை கூறினார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, நல்லது. அதாவது நான் என்ன சொல்லறேன்னா, ஆங்கிலம் அறிவோங்கிறதுல வந்து நமக்கு வந்து ஆங்கிலம் வந்து நல்லா ஈஸியாக அறிஞ்சு கிடலாம். முதல்ல அதை நம்ம முதல்ல நினைக்கணும். நான் நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம 4 வகையான வாக்கியத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி. அதாவது சாதாரண வாக்கியம், கேள்வி, அதாவது இன்ட்ராகேட்டிவ் அல்லது கொஸ்டின்.

0: சொல்லலாம். அப்புறம் இம்பரேட்டிவ், அது கட்டளை அல்லது வேண்டுதல் வாக்கியம்னு சொல்லலாம். கட்டளையா சொல்லக்கூடியது அல்லது வேண்டி கேட்டுக்கிடலாம். ஆச்சரிய வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், எக்ஸ்கிளமேட்டரி, இதுதான். இதுதான் நம்ம பேசுறோம். இத யார் பேசுறா அதையும் சொன்னேன்னா, யாரெல்லாம் ஐ வி அந்த இரண்டு ஃபர்ஸ்ட் பர்சன். தமிழ்ல ரொம்ப சிறப்பா கொடுத்திருக்கு தன்மை. நான் பாடம் நடத்தும் போது கையை வச்சு பாத்தீங்களா, நான் நாம் அப்படி கை அப்படி கை நம்ம என்ன நெஞ்சுக்கு நேரம் கை வைக்கலாம், அதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன். ரெண்டாவது யூ, யூ நாம் நம்ம முன்னால யார் நிக்காங்களோ அதுதான் என் முன்னால். கை நீ முன்னால நீட்டும், ஆள்காட்டி வரல நீ நீ நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீட்டுவோம், கை விரல நீட்டுவோம், அது ஒரு மேலே வரும், அதுதான் செகண்ட் பர்சன். மூணாவதுதான் எனக்கு தமிழை பொறுத்த மட்டும் ரொம்ப சிறப்பா தெரிஞ்சது தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன்னா தமிழ்ல படர்கை. பாருங்க ரொம்ப அழகான காரண பெயரா அந்த படர்கையை நம்ம அந்த காலத்துல நம்ம இலக்கணத்துல தமிழ்ல வச்சிருக்காங்க. படர்ந்து கை அவன் ஹி பார் கை அந்த அண்ணா அவன் அப்படின்னு சொல்லி கை அங்க வரல் போகுது, இந்த இந்த பக்கம் போகுது, படர்ந்து வரும் அவன் அவள் அது அவர்கள், அதாவது ஹி அவன், ஷி அவள், இட் அது, தே அவர்கள் அவைகள், அதுக்கும் தேதான். இப்படி இருக்கக்கூடிய இந்த மூணு விதமான நபர்கள் தாம்மா நம்ம உலகத்துல பேசுறோம். அதுல பாருங்க அது எந்த காலத்துல பேசுறோம்னு பாருங்க, மூன்று காலத்துல பேசுறோம். அடிப்படையா மூன்று காலம், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். என்னமோ டென்ஸ் அதுங்கிறாங்கன்னு சொல்லி யாரும் யாரும் யோசிக்க வேண்டாங்க ஐயா ஐயாக்கள. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதாரண நம்ம நிகழ்காலம் தான், நிகழ்காலம் நம்ம இப்ப நான் இப்ப என்ன செய்யறேன், நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இன்னொன்னு பாருங்க, நம்ம தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உள்ள வேறுபாடுல யாருமே கொஞ்சம் சரியான பேசுறேங்கிறது வந்து ஒரு தூய தமிழோ என்னதோ சரியான தமிழ் கிடையாது. பேசுகிறேன் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அதான் அப்பெல்லாம் பேச்சு வழக்கில் அப்பெல்லாம் சொல்ல முடியாது, என்ன இவரு ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரிலாம் நம்ம இடங்கள்ல பேசிடுவாங்க. அதனால ப்ரெசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ்னா முடிந்த காலம் அல்லது இறந்த காலம், ஃபியூச்சர் டென்ஸ்னா வருங்காலம் அல்லது எதிர்காலம். இன்னைக்கு நான் என்ன பார்க்கலாம்னு நினைக்கிறேன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு. மொத்தம் 12 இருக்கு, ப்ரெசன்ட்ல 4, பாஸ்ட்ல 4, ஃபியூச்சர்ல 4. எல்லாத்தையுமே நம்ம வானொலியில பகிர்ந்து முடியாது, கொஞ்சம் குழப்பமாயிரும், இது என்னதான் இருக்குன்னு நினைச்சிருவாங்க. சோ அதனால நான் என்ன பாக்கலாம்னு நினைக்கிறேன்னா, முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கு சிம்பிள், அதாவது ப்ரெசன்ட் சிம்பிள், அதாவது எளிய நிகழ்காலம், ரொம்ப எளிமையா இருக்குமா. பாருங்க ஐ ரைட், நேற்று சொன்னேன் மெயின் வெர்பு கூட ஒரு சப்ஜெக்ட் சேர்த்துட்டு நமக்கு ஒரு வரி உருவாயிருதுன்னு. ரைட்டுங்கிறது ஒரு வெர்பு, வினை, தொழில். நம்ம எல்லாருமே தொழில் ஏதாவது பண்ணிட்டு தானே இருக்கோம், உட்காந்துருக்கோம், நடக்கிறோம், பேசுறோம், பாக்குறோம், ஏதோ ஒரு வேலை பார்க்காம இல்ல, தூங்குற ஒரு நாள் தூங்குறாரு, அது ஒரு வேலை தானே. சோ அத மாதிரி ரைட், அது முன்னால ஐ எதை எழுதுறாரு, எ லெட்டர் எழுதுவாரு, எ ஸ்டோரி எழுதுவாரு, ஆன் எஸ்ஸே எழுதுவாரு, ஐ ரைட் எ லெட்டர். இது இது இது வந்து எஸ்விஓ பேட்டர்ன் சொல்லுவாங்க. இதை நான் சிம்பிள் பிரசன்டன்ஸ்ல அந்த ஏழை லிஸ்ட் சொல்லிடுறேன், டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஐ ரைட் எ லெட்டர், வி ரைட் எ லெட்டர், யூ ரைட் எ லெட்டர், இந்த படத்தை சொன்னதே இதுக்கு தான், ஹி ரைட்ஸ் எ லெட்டர்னு சொல்லணுமா, ரைட்டுக்கு கூட எஸ் அல்லது இஎஸ் கோ நைஎஸ் வரும் சில இடத்துல. ஹி ரைட்ஸ் எ லெட்டர், ஷி ரைட்ஸ் எ லெட்டர், இட் ரைட்ஸ் எ லெட்டர். இந்த ஹி இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லா நம்ம மஸ்குலின் ஜெண்டர், அது எந்த எந்த உலகத்தில் உள்ள எந்த ஆண்பாலும் அதெல்லாம் சம்பந்தப்படுது. அதனுடைய ப்ரொனவுன் பிரதிப்பெயர் சொல்லாதான். இப்ப ராஜாவுக்கு பல ஹி போட்டுக்கலாம், எப்ப மாத்தம் ராஜா கடிதம் எழுதுகிறான்னு முத தடவை சொல்லுவோம், அடுத்த தடவை அவன் எழுதின கடிதம் சிறப்பா அப்படி பேசுவோம் பாத்தீங்களா, அதுக்காக தான் அதுக்கு ஹி. அப்புறம் இன்னொன்னு ஹீங்கிறது இங்கிலீஷ்ல ஒரு கருத்து என்ன உண்டுன்னா, சிறியவருக்கும் ஹீதான், பெரிய ஆட்களுக்கும் ஹீதான்.
1: நிறைவா என்ன சொல்றீங்க சார்,
0: ஒருமைக்கும் அதான், பன்மைக்கும் அதான், முன்னாள் யாருனாலும் அது யூ தான். அதனால மரியாதை கொஞ்சம் நம்ம தமிழ்ல மாதிரி மரியாதை எல்லாம் நல்லா இருக்கும் நம்ம தமிழ்ல. அந்த ஆங்கில மொழியில பேசும்போது எல்லாரையும் யாரையும் யூன்னு சொல்லிடலாம், ஹீன்னு சொல்லிடலாம், சீன்னு சொல்லிடலாம். அதனால அந்த ஹி ரைட்ஸ்னு சொல்லணுமா, எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். ஹி ரைட்ஸ் எ லெட்டர், ஷி ரைட்ஸ் எ லெட்டர், இட் ரைட்ஸ் எ லெட்டர். அந்த மூணுக்கும் தேர்ட் பர்சன் திங்களர், அதாவது படர்கை அவ

0: நான் அவள் அது அப்படின்னு பாத்தீங்களா. இப்போ அது பறவை கத்துகிறது, அது பறவை பேர்டிங் பாடுகிறது அது சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுக்கு எஸ் சேர்க்கணுமா கட்டாயம். அதே சமயத்துல தேக்கு வந்து அந்த எஸ் சேர்க்க வேண்டாம், ஏன்னா தட் பர்சன் ப்ளூரல் ஆயிடுறோம். அவர்கள் அவைகள் தே ரைட் எ லெட்டர். இப்படிதான் அந்த சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல அந்த முதல் அந்த ஏழு சப்ஜெக்ட் இருக்கும். அது அந்த சப்ஜெக்ட் இந்த ப்ரொனவுன் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன்ல சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல ரைட்ங்கிற ஒரு வெர்பை வச்சு இந்த ஒரு ஏழு வரி நான் அன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது கொஞ்சம் ஈஸி தான்.
1: என்ன சொல்ல இருக்கீங்க?
0: நான் நிறைவா என்ன சொல்றேன்னா, இப்படி இந்த சிம்பிள் பிரசன்டென்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பர்சன் சிங்கிளருக்கு எஸ் அல்லது ஏ சேர்க்கணும். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு பழமொழிகள் சொல்றேன். நோ பெயின் நோ கெயின், உழைப்பில்லையே ஊதியம் இல்லை. மைட் இஸ் ரைட், மைட் MIGHT, மைட் இஸ் ரைட், மைட் இஸ் ரைட். வல்லோன் வகுத்ததே வாய்க்கால். இவ்வளவு நேரம் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
1: நன்றி சார், நன்றி. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. இப்போ ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் கே கே தாமஸ் அவர்கள் நமக்காக நிறைய விஷயங்களை வந்து நிறைய வாக்கிய விஷயங்களை இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க, சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. நேரம் காலையில் 7:44 ஆகிட்டு இருக்குது. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து கோவிந்த் வசந்தா இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. பிரதீப் குமார் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியிருக்கிறாங்க. உமா தேவி வரிகளுக்காக பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி.

0: விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்
2: நிலைப்பன்மலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம். வர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில 7:47 ஆகிட்டு இருக்கு. வணக்கம். வர்ணி நிகழ்ச்சியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு தகவல் அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழவைகளோட விலை நிலவரம் தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தக்காளி கிலோவிற்கு 50 மற்றும் 40 விலைகளில் கிடைக்கிது. கத்திரிக்காய் 140 ரூபாய், வெண்டைக்காய் 20 மற்றும் 18 விலைகளில், புடலங்காய் 18 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40 மற்றும் 35 விலைகளில், பூசணிக்காய் 18 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 140 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. கொத்தவரை கிலோவிற்கு 24 ரூபாய், பாகற்காய் பெரியது 50, சிறியது 60 சொல்லியிருக்காங்க. பச்சை மிளகாய் கிலோவிற்கு 46 ரூபாய், முருங்கைக்காய் 22 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோவிற்கு 24 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோவிற்கு 65 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. காராமணி கிலோவிற்கு 20 ரூபாய், கோவக்காய் வந்து 35 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. இஞ்சி கிலோவிற்கு 130 மற்றும் 125 விலைகளில் கிடைக்குது. மாங்காய் கிலோவிற்கு 10 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி கிலோவிற்கு 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 24 ரூபாய், கேரட் கிலோவிற்கு 60 ரூபாய், ரிங் பீன்ஸ் 95 மற்றும் 90 விலைகளில், சவுச்சவ் கிலோவிற்கு 42 மற்றும் 40 விலைகளில், முட்டைக்கோஸ் கிலோவிற்கு 40 ரூபாய், பீட்ரூட் கிலோவிற்கு 35 ரூபாய், காலிஃப்ளவர் கிலோவிற்கு 52 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. பச்சை பட்டாணி கிலோவிற்கு 180, சேம்பு கிலோவிற்கு 50, சேனை கிழங்கு 30 ரூபாய், சீனி கிழங்கு 30 ரூபாய், கருணை கிழங்கு 100 மற்றும் 90 விலைகளில், பனங்கிழங்கு 60 மற்றும் 50 விலைகளில், சிறுகிழங்கு 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. பழ வகைகளில் வாழைப்பழத்தில் செவ்வாழை கிலோவிற்கு 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டிப்பழம் 70 ரூபாய், நேந்திரன் கிலோவிற்கு 50 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கோடு 60 ரூபாய், எலுமிச்சை பழம் வந்து கிலோவிற்கு 60 மற்றும் 50 விலைகளில், ஆப்பிள் கிலோவிற்கு 240 மற்றும் 220 விலைகளில், அண்ணாச்சி பழம் கிலோவிற்கு 70 மற்றும் 60 விலைகளில், மாதுளை கிலோவிற்கு 240 ரூபாய், கொய்யாப்பழம் சிவப்பு கொய்யா வந்து 80 ரூபாய், வெள்ளை கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 60, பப்பாளி பழம் 40, நெல்லிக்காய் கிலோவிற்கு 50, திராட்சை கிலோவிற்கு 120, சாத்துக்குடி கிலோவிற்கு 100 மற்றும் 90 விலைகளில், கிர்ணிப்பழம் கிலோவிற்கு 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், கமலாரஞ்சு கிலோவிற்கு 120, தர்பூசணி கிலோவிற்கு 30 மற்றும் 25 விலைகளில், மாம்பழம் கிலோவிற்கு 80 மற்றும் 60 விலைகளில் சொல்லியிருக்கிறாங்க. காய்கறிகள் பழங்களாம் சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் நேர்கள் கேட்க இருக்கிறீங்க.
3: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
4: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே.
3: என்னமண்ணா காலையிலே இவ்வளவு சோகத்துடன் காணப்படுகிறீர்களே, தங்களது சோகத்திற்கு என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
4: அந்த கதையை ஏன் கேட்கிறீர் மந்திரியாரே?
3: சரி, கேட்கவில்லை, நான் புறப்படுகிறேன் மன்னா.
4: அட மந்திரியாரே, எனது சோகத்தை உம்மிடம் கூறாமல் வேறு யாரிடம் கூறுவேன்? நீர்தானே அதை கேட்க வேண்டும்.
3: இவர் புலம்பலை கேட்பதற்கு மட்டும் இந்த மந்திரி தேவைப்படுகிறார்.
4: என்ன முணுமுணுப்பு?
3: தங்கள் புலம்பலை
4: என்ன கூறினீர்?
3: அது வந்து தங்கள் சோக
4: என்னிடம் எவ்வளவு பொற்காசுகள் பணம் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு தேவையான அனைத்து பொருட்களையும் நான் வாங்கிவிட்டேன். இருந்தும் மகிழ்ச்சியே இல்லை மந்திரியாரே.
3: ஓஹோ, அதுதான் விஷயமா? மன்னர் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறார் போல.
4: என்ன செய்வது மந்திரியாரே, மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்கவா முடியும்?
3: ஏன் வாங்க முடியாது, மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும் அண்ணா.
4: என்ன உளறுகிறீர் மந்திரியாரே, எங்கேயாவது மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்கியதாக கேள்விப்பட்டிருக்கிறீரா?
3: மன்னா இதை நான் கூறவில்லை மன்னா, இதை டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த உளவியல் நிபுணர் ஒருவர் இதை குறித்து ஆராய்ச்சி செய்து மிக பெரிய முடிவை வெளியிட்டிருக்கிறார்.
4: அவர் அப்படி என்ன முடிவைத்தான் வெளியிட்டார்? கேட்க ஆவலாக இருக்கிறேன். அவர் எப்படி மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்கினாராம்?
3: மன்னா, அந்த உளவியல் நிபுணர் நடத்திய ஆராய்ச்சியின் முடிவில் 89% பேர் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தின் மூலம் பொருட்களை வாங்குவதால் கிடைக்கும் சந்தோஷத்தை விட மனதுக்கு இதமளிக்கும் இசை நிகழ்ச்சி, உணவு, சுற்றுலா போன்றவற்றிற்காக பணத்தை செலவழிப்பது அதிக சந்தோஷத்தை தருவதாக தெரிவித்திருக்கிறார்களாம்.
4: ஒரே குழப்பமாக இருக்கிறது மந்திரியாரே. பொருட்களை வாங்குவதற்கும் பணத்தை செலவுதான் செய்கிறோம், இசை நிகழ்ச்சி, உணவு, சுற்றுலாவிற்கும் பணத்தை தான் செலவு செய்கிறோம். இரண்டிற்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன?
3: மன்னா, பொருட்களை சிலர் முழு பணத்தையும் கொடுத்து வாங்கி விடுகிறார்கள். வாங்கி சில நாட்கள் அதை பற்றி பெருமை பேசுவார்கள். சிலர் அதை EMI-யில் வாங்கிவிட்டு அதன் மகிழ்ச்சியை முழுவதுமாக அனுபவிக்க மாட்டார்கள். ஐயோ, பணத்தை அடைக்க வேண்டுமே என்று நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் மன்னா, நாங்களே யோசித்து பாருங்கள். இசை நிகழ்ச்சி, உணவு மற்றும் சுற்றுலாவிற்காக பணத்தை செலவு செய்தாலும் நாம் அவற்றை செய்து முடிக்கும்.

0: போது நம் மனதுக்கு நிறைவான மகிழ்ச்சி அது தரும். அத்துடன் நல்ல நினைவுகளையும் தரும். பிரிந்து போன உறவுகளையும் சேர்த்து வைக்கும். புதிய புதிய உறவுகளையும் நண்பர்களையும் அது நமக்கு தரும். அதனால் தான் இவற்றுக்காக பணத்தை செலவு செய்தாலும் நமக்கு அவை மகிழ்ச்சியை தருகிறது என்று அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது.
1: அது என்னவோ உண்மைதான் மந்திரியாரி. உண்மையாக மனதிற்கு சந்தோஷத்தை தரும் விஷயத்திற்காக பணத்தை செலவு செய்யாவிட்டால் அது இருந்து எதற்கு? நான் கூட சுற்றுலா செல்வதற்காக 10 லட்சம் பொற்காசுகளை தனியே சேமித்து வைத்திருக்கிறேன்.
0: 10 லட்சமா? நாம் கேட்டால் ஒரு 10 பொற்காசுகளை கூட கண்ணில் காட்டுவதில்லை.
1: நாளை நாம் சுற்றுலாவிற்கு புறப்படுவோம்.
0: ஆஹா, மகிழ்ச்சி மன்னா, எத்தனை நாட்கள் சுற்றுலா செல்கிறோம்?
1: சுற்றுலா செல்கிறோமா? செல்கிறேன். நான் மட்டும் சுற்றுலா செல்கிறேன், மகிழ்ச்சியை வாங்கி வருகிறேன்.
0: அது சரி.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்க போகிறோம். ஏ ரஹ்மான் இசையில் பாடல் வந்துட்டு இருக்குது. கோப்ரா திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க நம்ம வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியோடு. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்.
1: இன்று ஒரு தகவல்
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் அணிஞ்சிருந்தோம். சூப்பரான பாடல் கேட்டோம். கோப்ரா திரைப்படத்தில் இருந்து ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். இன்னைக்கு வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியில் எவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன், நான் உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்கள் இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:02 திரையருவி நிகழ்ச்சி வலம்பெற காத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கோங்க. 0462251132 மற்றும் 333 என்ற எண்களுக்கு அழைத்து திரையருவி நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. தொடர்ந்து கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச்சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எண்ணங்கள் ஈடேறும் எந்நாளும் நன்னாளே, இந்நாளும் அவ்வாறாயமைய வாழ்த்துக்கள். நேரம் காலை 8:03 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையறிவி நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு திரையறிவி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றலையில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
1: நான் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன்.
0: இன்னைக்கு திரையறிவி நிகழ்ச்சியில் வழக்கம் போலதான் நாங்கள் பாடல்கள்ல இருந்து இடைப்பட்ட வரிகளையோ இசையோ நாங்கள் கொடுப்போம். அது என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு கண்டுபிடிச்சு சொல்லணும், அவ்வளோதான். நேரிலே நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0462-256-1132 அப்படி இல்லைனா
1: 0462-256-1133 அப்படின்ட்டு எண்களை கலக்கலாம். நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேச போகிற முதல் நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: மாவட்டம்
0: சுப்பிரமணியன். பாடல் இதோ கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: புதுப்பாத்தா மேடம்.
0: புது படம் தான், கமல்ஹாசன் நடித்த ஒரு படம். அவர் வந்து 10 வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, யோசிக்க முடிஞ்சதா?
2: இல்லையே, நிறைய அவதாரத்தில் நடிச்சிருப்பாரு.
1: படத்து பேர் அவதாரமா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, கமல்ஹாசனுக்கு ஜோடியா அசின் நடிச்சிருப்பாங்க. மனசுல ஞாபகம் இருக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா?
2: ஒரு மெயினான ஒரு விஷயம் அந்த திரைப்படத்துல வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க.
0: சுனாமி எல்லாம் அந்த படத்துல வரும். சரி, அடுத்த நேரம்
2: முயற்சி செஞ்சதுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. முதல் பாடல் கொடுத்துருந்தோம், இசை கொடுத்துருந்தோம். அது என்ன இசை அப்படிங்கறத வந்து அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நிகழ்ச்சியில் இணைறாங்க நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: பாபு, நீங்க அந்த இசை கேட்டீங்களா? அருமையா கண்டுபிடிச்சீங்க. சூப்பர் சார், நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ சூப்பரா கண்டுபிடிச்சாங்க. முதல் நேரை விட்டதை அடுத்த நேர் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் இன்னைக்கு வித்தியாச வித்தியாசமான பாடல்கள்லாம் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தசாவதாரம் திரைப்படத்திலேருந்து அந்த பாடல் விளம்பரத்தை தொடர்ந்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் 102.6 திரை அருவி.
4: GRT Jewellers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewellers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜாலியாக கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க திரையருவி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்க வந்துட்டாங்க. நெய்யர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேவிஸ்ரீ பேசுறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
2: கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: இப்ப சொல்லுங்க என்ன பாட்டு?
1: கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய் அழகு.
0: அடடா,
1: பண்ணது ஏஆர் ரஹ்மான் மியூசிக். படம் தான் தெரியல, வினித்தும் சுரேஷ் மேனன் நடிச்சது. படம் பேர் சரியா தெரியலையே.
0: படம் பேர் வந்து புதிய முகம். நிகழ்ச்சியிலிருந்து வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? விஜயா, உங்களுக்கான ஒரு மியூசிக் நான் கொடுக்க போறேன். அது என்ன பாட்டு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஓகே, உங்களுக்கான மியூசிக் இதோ.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன், நான் மேடியா வீட்டுக்காரன், எல்லாம்
0: சரி.
1: பாடும் பாட்டுக்காரன்,
0: ஆ
1: காஞ்சிருந்த நாட்டுக்காரன்,
0: ஆ
1: கம்பெடுத்தா வேட்டக்காரன்டா.
0: சரி, என்ன படம்?
1: அண்ணாமலை
0: அண்ணாமலை
1: இல்லையே,
0: இல்லையே, இது வந்து தமிழில் ரெண்டு எழுத்து தான் வரும்.
1: பாசாவா?
0: ஆ, அதே தான், அதே தான், அதே தான். சூப்பர் சூப்பர், அருமையாக கண்டுபிடிச்சிங்க, அழகாக பாட்டு பாடி வேற காட்டினீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. நேர்கள் எல்லாமே அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய பாடல்கள், கேள்வி பாடல்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 8:30 மறுபடியும் திரையருவி நிகழ்ச்சியில் இணைவோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது உங்கள் FM Rainbow 102.6. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30 கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. மீண்டும் இணைகிறோம் திரையறிவு நிகழ்ச்சியோடு.
2: இன்னைக்கு திரையரவி நிகழ்ச்சியில் வந்து நிறைய இசை வந்து கொடுக்குறோம். பாடலில் இடம்பெற்ற இசை வந்து ஒலிபரப்புறோம் நானும் ரம்யாவும். அதில் அது வந்து எந்த திரைப்படம், அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு தான் வந்து நேர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நேர்கள் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும்
1: 2561133 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில் இணைகிறாங்க. நேயர் வணக்கம்.
3: வணக்கம் அன்பு சகோதரர்களுக்கு, காலை வணக்கத்தில்
1: சுப்பிரமணியன் சார், உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: அவ்வளவுதான். சொல்லுங்க என்ன பாட்டுன்னு. இதே பாட்டு தான் உங்களுக்கு வந்துச்சா? பாத்தீங்களா எவ்வளவு ஒரு லக்குன்னு. சரி சொல்லிருந்து பாப்போம்.
1: எங்க ஒரு பாட்டுக்கான
0: நேத்தா முந்தானாலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது தெரியாம நானும் உங்களுக்கு அதே பாட்டை கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன். அதுதான் லக்குங்கிறது. சரியான சந்தோஷம் போங்க உங்களுக்கு.
2: அதுவும் அவங்களுக்கே அதை பாட்டு போயிருக்கு பாத்தீங்களா.
0: ஓகே, திரையருவி நிகழ்ச்சியில் சூப்பராக பாட்டு அருமையாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க நேயர்கள். அந்த வகையில் நம்ம கூட இணைகிறாங்க. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம்,
0: மாலினி தேவி. ஓகே, உங்களுக்கு வந்து நான் ஒரு மியூசிக் கொடுக்க போறேன். அது என்ன பாட்டு அப்படிங்கறத நீங்க கேட்டுட்டு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஓகே, உங்களுக்கான மியூசிக் இதோ.

0: என்ன பாட்டுன்னு உங்களால யோசிக்க?
1: பாடலா?
0: அதே தான், கார்த்திக் பாடல் தான். ரம்பா நடிச்சிருப்பாங்க.
1: நக்மா நடிச்ச படமா?
2: இல்லையே,
0: ரம்பா ரம்பா நடிச்சிருப்பாங்க.
1: ரம்பா?
0: ஆமா.
2: அதேதான்
0: படம் பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். படம் பேர்
1: தெரியல.
0: படம் பேர் வந்து தா அப்படின்னு சொல்லுவாங்க.
2: அந்த மனசை தந்துருங்களேன் அப்படிங்கறத எப்படி சொல்லுவாங்க?
0: மனசு என்கிட்ட தா. இல்ல இல்ல இல்ல இல்ல, நானே சொல்லிடுறேன், அவ்வளவு கஷ்டப்படுத வேண்டாம். உள்ளத்தை அழித்தா. சூப்பர் சூப்பர்மா, அருமையா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பரா மாலினி தேவி கண்டுபிடிச்சாங்க அழகிய லைலா அப்படின்னு சொல்லிட்டு.

0: ஆமா
1: அப்படிங்கறத எப்படி சொல்லுவாங்க? மனசு என்கிட்ட தான். இல்ல இல்ல இல்ல இல்ல, நானே சொல்லிடுறேன், அவ்வளவு கஷ்டப்படுறது வேண்டாம். உள்ளத்தை அழித்தா. சூப்பர் சூப்பர்மா, அருமையா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ சூப்பரா மாலினி தேவி கண்டுபிடிச்சாங்க அழகிய லைலா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். ஆறு திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.

0: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க திரையருவி நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: திரையரவி நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடலோட இசை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அந்த இசை வந்து எந்த பாடல் எந்த திரைப்படம் அப்படின்னு நேயர்கள் ரொம்பவே அருமையாக கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் திரையருவி எனும் சிறப்பான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் இரு அறிவிப்பாளருக்கும் இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசன் அம்மா.
0: ஜெகதீசன் ஐயா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு வந்து இசையை நான் கொடுப்பேன். அதில் வந்து அந்த கோரஸ் சவுண்டு, அதை வச்சு நீங்கள் என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரிங்களா?
2: தெரிஞ்சா சொல்லிடுறேன்.
0: ஓகே, முயற்சி பண்ணுங்கள்.

0: பொதுவாக அந்த காலத்து கல்யாண கேசட்ல எல்லாத்துலயுமே இந்த பாட்டு கண்டிப்பா இருக்கும். ஆ சொல்லுங்க.
1: படம் குஷின்னு நினைக்கிறேன்.
0: குஷி இல்ல, விக்ரம் திரிஷா நடிச்சிருப்பாங்க.
1: விக்ரம் திரிஷா நடிச்ச உடனே,
0: ஆமா விக்ரம் இதுல ஒரு போலீஸா நடிச்சிருப்பாரு.
1: ஆமா அந்த சாமி.
0: ஆ படம் கரெக்ட்.
1: ஆமா அந்த வீட்ல. ஆமா பாட்டுதான் லைன் வர மாட்டேங்குது.
0: பாட்டுதான் வர மாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா?
1: வீட்டுக்குள்ள இருந்து பாடுற பாட்டு.
0: வீட்டுக்குள்ளயும் வரும், மலை மேலயும் பாட்டு வரும். சரி ஓகே, பாட்டு நானே சொல்லிடுறேன். இதுதானா
1: அப்படின்னு, இதுதானா
2: இதுதானா.
0: அருமையா படத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையருவி எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து நிகழ்ச்சியில இணையறாங்க. நேயர் வணக்கம்.
3: இது அன்பு உள்ளங்களுக்கும் இனிய நற்காலை வணக்கம்.
2: நற்காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நற்காலை வணக்கம் கூறுவது வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நாங்க நலமா இருக்கிறோம். ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: கெஸ் பண்ண முடிஞ்சதா?
1: எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சரி சொல்லுங்க, என்ன படம், என்ன பாடல்?
1: பாண்டவர் பூமி. இது திரைப்படத்தின் பெயர்.
0: சூப்பர்.
1: இதுல இருந்து
0: அட்டகாசமா கண்டுபிடிச்சதோட அருமையா பாடியும் காமிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் சந்திரசேகர், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இப்ப திரையர் நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். ஜிவி பிரகாஷ்குமாரி செய்யல ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 8:46 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரை அருவி. இன்னைக்கு திரை அருவி நிகழ்ச்சியில் பாடல்கள் நாங்கள் கொடுக்க அதை நேர்கள் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட இணைகிறாங்க நேயர், வணக்கம். வீரபாண்டிய புலிக்குளத்துல இருந்து முருகன் முருகன். ஓகே, உங்க பக்கம் ரொம்ப காத்தடிக்குதுன்னு நினைக்கிறேன், அது எங்களுக்கு இங்க வரைக்கும் கேக்குது. ஓகே சார், இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு கொடுக்க போறேன், அது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும், சரிங்களா? கேளுங்க.

0: என்ன பாட்டுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஆமா, சிம்ரன் நடிச்ச பாட்டு தான். அதாவது சிம்ரன் நடிச்ச படம், விஜய் நடிச்ச படம். இதுல வந்து சிம்ரன் வந்து கண்ணு தெரியாம இருப்பாங்க, கலெக்டர் ஆவாங்க கடைசியில. படம் பேர் சொல்லுங்க. சரி, நீங்க வந்து படத்தை ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க பேசுறது வந்து கொஞ்சம் காத்தடிக்கிறதுனால கொஞ்சம் தெளிவா உங்களுடைய இணைப்பு கிடைக்கல. ஓகே, இருந்தாலும் நல்ல முயற்சி.
1: அடுத்த நேயத்தை வந்து அந்த பாடலுக்கான பதில வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: ஒரு இசை கொடுத்துருந்தோம், அதில் வந்து சிம்ரன் அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த பாடல் கொடுத்தோம், சிம்ரன் விஜய் நடிச்சிருப்பாங்க. அதில் சிம்ரன் வந்து கடைசியில் வந்து கலெக்டர் ஆவாங்க. அதில் ஹீரோ பேர் கூட வந்து குட்டி அப்படின்னு இருக்கும். இந்த பாடல் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம்.

0: ஓகே, நேரோட இணைப்பு நமக்கு கிடைக்கல. இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது வசந்தி எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் வசந்தி.
1: இதுக்கான பதில் வந்து என்னென்னா, துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் வந்து தொடு தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைப்பது ஏனோ
0: அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் வசந்தி. ஓகே, நிகழ்ச்சியில் இணைகிறாங்க நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: ஹலோ, வணக்கம். வெள்ளாங்குழிலிருந்து கார்த்திகா பேசுறேன்.
0: வெள்ளாங்குழிலிருந்து கார்த்திகா. ஓகே கார்த்திகா, இப்போதான் முதல் தடவை பேசுறீங்களா? இப்படி பேசியிருக்கீங்களா?
2: இதுக்கு முன்னாடி பேசுறேன் மேடம்.
0: ஓகே சரி. ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: அதே தான் அதே தான் அதே தான். சூப்பர் சூப்பர். ஆ ஓகே, பாட்டு கரெக்டு,
1: படம் பேரு கார்த்திக் நடிச்ச படம்.
0: அதே தான், எல்லாம்
1: ஆமா,
0: கரெக்டு, எல்லாம் கரெக்டு.
1: ராதாரவி இந்த பாட்டுல வந்து விடுவாங்க.
0: ஆமா ஆமா ஆமா. சரி, உங்களுக்காக நானே சொல்லிடுறேன், படம் வந்து சொல்ல துடிக்குது மனசு. சூப்பர் சூப்பர் கார்த்திக், அருமையாக கண்டுபிடிச்சிங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ இன்றைக்கி நேயர்கள் எல்லாமே கொடுத்த பாடலை அட்டகாசமாக டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் இன்றொரு தகவல்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல், தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமாக அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு விளக்கை வச்சுருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும். தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சுருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுவிட்டு அங்கேருந்து அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு அஞ்சாறு எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது. அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான். தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார், வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா, எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டுது பார்த்தீங்களா. தான் வந்து அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா? இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை வந்து எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்குறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்பப் பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம், அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுட்டேன்னு உறுதியாக இருப்பான். கடை கண்ணில் பட்டுட்டுதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும்.

0: இதுதான் மனசுங்கிறது, அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையும் தேட ஆரம்பித்தான். தேடிகிட்டு இருக்கிறான், தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிகிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு இழுத்தான். சரி கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசித்தான், அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான். ஞாபகம் வந்துட்டுதுன்னா என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிகிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா திரங்கா சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் திரையறிவி நிகழ்ச்சியோட. இன்னைக்கு திரையறிவி நிகழ்ச்சியில் நானும் வசந்தியும் கொடுத்த பாடல்களை நேயர்கள் ரொம்பவே அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. இதில் இடையில வசந்தி எனக்கும் ஒரு பாட்டு தெரியும்னு சொல்லி அவங்களும் அழகாக கண்டுபிடிச்சாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
1: நான் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன்.
0: நிறைவான பாடல் கேட்கலாம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிங்க.

0: மைந்தர் போல வாசியடா.
1: நேரிலே அடுத்ததாக ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா பேசுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்க செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷ்மிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்து 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள்.

0: அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது ஆனந்த பூங்காற்று காற்றலையில் ஒரு கருத்து மேடை நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் அஜய் ரம்யா. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்றில் நான் கொண்டு வந்திருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா. நம்ம சின்ன வயசில் கேட்டிருப்போம் பாட்டி வடை சுட்ட கதை அப்படின்னு, ஆனால் இன்ன வரைக்குமே நமக்கு அந்த கதை வந்து நல்லாவே ஞாபகம் இருக்குது. அப்போ கதை தான் மக்கள் மனதில் பதியுது அப்படின்னு எடுத்துக்கிட்டால், கவிதையும் சில கவிதைகள்லாம் அவ்வளோ உணர்வு பூர்வமாக இருக்கும். அந்த ஹைக்கூ கவிதைகள்லாம் மூணே வரியில் தான் சொல்லியிருப்பாங்க, ஆனாலும் நம்ம மனசில் அப்படி நமக்கு பதியும். அப்போது மக்கள் மனதில் எளிதில் பதியக்கூடியது கதையா கவிதையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பகிர அழைக்கலாம். 0462-256-1132 அப்படி இல்லைன்னா 0462-256-1133 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம கூட ஆனந்த பூங்காறு நிகழ்ச்சியில் பேச வர்றாங்க. முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கல்லில்லம்மன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா?
1: மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா? ஒரு அருமையான தலைப்பு, ஒரு வாழ்த்துக்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலங்கள்ல தாத்தா பாட்டிமார்கள் பேர குழந்தைகளை கூட்டு வச்சு நல்ல ஒரு கதைகள் சொல்லுவாங்க. உண்மையா இருக்கணும், அதாவது பிறருக்கு மரியாதை செய்யணும், இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகளை சொல்லி சின்ன குழந்தைகள்லயே அருமையா பிள்ளைகளை நல்ல வழியில பயன்படுத்துறது கதையை தான் பயன்படுத்தினாங்க. ஆனா எந்த காலமே கவிதைகள் வந்து சின்ன குழந்தைகளுக்கா பெரியவங்களுக்கு புரியறது ரொம்ப கஷ்டம். கவிதை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய அர்த்தங்களை தெரியும். ஆனால மக்கள் மனதில் என்னைக்குமே இருக்க வேண்டியது கதை தான். கதையை தெரியாச்சுமான்னு டக்குன்னு புரியும். ஒரு திரைப்படத்தை பார்த்து சிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, காரணம் கதை தான். அது மாதிரி கதை தான் எதுவுமே சிறந்தது என்று கூறி என்னுடைய உரை நிறைவேற வாய்ப்பளித்த நெல்லறை என்பது நிறையமா.
0: நன்றி, முதல் நேரம் அருமையா சொல்லிருக்கீங்க, நன்றிங்க ஐயா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம், மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா. சொல்ல வராங்க நேயர் வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறித்து பரமசிவானந்தம். நலம் நலமறியா?
0: நான் நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கமா.
0: சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: கதையோ கவிதையோ, ஆனா அந்த சொல்லக்கூடிய விதங்கள்லதான் மனசுல புரியும்.
0: ஓ, சொல்லக்கூடிய விதத்துலதான் இருக்கு.
2: சிலவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கதை சொல்லுவாங்க, ரெண்டாவது நம்மகிட்ட கேட்டா அது ஒண்ணுமே
0: புரியாது.
2: சிலவங்க திரைப்பட கதைகளை கூட சொல்லுவாங்க, சிலவங்க சொல்லக்கூடிய கதைகளை கேட்கறதுக்கே ஆகலாம், அந்த படம் பார்த்த மாதிரியே சொல்லுவாங்க. ஆனா அந்த கதைகள்ல கதைகள் வந்து பொய்யா இருக்கலாம், ஆனா அது விளக்கக்கூடிய கருத்து வந்து உண்மையா
0: இருக்கும்.
2: மொத்தத்துல கதைகள்னா அதுல பல்வேறு கதைகள்லாம் இருக்கும், அது வந்து நமக்கு ஒரு வித்தியாசமா தெரியும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கூட தோணுனா கூட அந்த கடைசி அந்த நீதி சொல்லும் தெரியுமா, நீதி கதைகள்.
0: ஆமா ஆமா,
2: அந்த நீதியை சொல்லும் போது நமக்கு அந்த அளவுக்கு அது புரியும், மனசுல ஆழமா பரியும். அதுக்குதான் அந்த சின்ன பிள்ளைகள்ல வந்து ஒண்ணுல இருந்து பத்து வரை அந்த நீதி போதனை வகுப்பு.
0: இன்னைக்கு
2: அந்த வகுப்பு எல்லாம் இல்ல. அது அந்த கதை சொல்லும் போது அந்த கதை சொல்ற ஆசிரியர்கள்ட்டே ஒரு மரியாதை இருக்கும். அவங்க வந்தாலே எல்லா குழந்தைகளுமே கோவப்பட மாட்டாங்க, சார் எப்ப வருவாங்க
0: அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா,
2: அந்த கதைக்கு அவ்வளவு இது இருக்குமா. அந்த கதை சின்ன பிள்ளைல அந்த கதைகள் சொல்லும் போது அது பசுமரத்தாணி போல பயிஞ்சு.
0: நிச்சயமா,
2: எளியில் பதியக்கூடியது கதை தான்,
0: கதை தான். அதுவும்
2: அந்த கதைகளோட காட்சி வந்து அதிகமா பதி.
0: கண்டிப்பா,
2: காட்சியும் கதையும்னா இதோட பாஸ்டா பதியக்கூடிய
0: அந்த படங்களோட
2: கதைதான் எல்லாருக்கும், எல்லார் மனசுலயும் செல்லக்கூடியது வந்து கதைதான்.
0: கதைதான் அப்படின்னு நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, அருமைங்க. நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம், மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா. கதை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அந்த சொல்லக்கூடிய விதம், ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அது இப்படி நடந்துச்சான் அப்படி நடந்துச்சான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்ணு முன்னாடி அந்த காட்சி வந்து வந்து நிற்கும். அப்படிங்கும்போது அந்த கதை வந்து மக்கள் மனதில் எளிதாக பதியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவிதை அப்படிங்கிறது வந்து அந்த படிக்க தெரிஞ்சு அதை அவங்க உணர்வு பூர்வமாக ரசிக்கிற அந்த ரசிக்கிற மனநிலைமையில் இருக்கும்போது தான் அந்த கவிதையை வந்து நம்மளால் உணர முடியும். அதனால் நிறைய நேர்கள் சொல்கிறது கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியவளம், டாக்டர் எம்ஏலம். காலை
0: காலை வணக்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, கதையா கவிதையா?
3: வயசு 64. கதைகள் ஈஸியா

0: நம்ம
1: கதையை
0: இன்னமும்
1: கேட்கலாம்.
0: பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி கதை கேட்கறதுல நம்ம ஆர்வமா இருக்கும். இந்த கவிதைகளும் கொஞ்சம் விட்டுற முடியாம என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டுப்புற பாடல்கள், அது பழைய பாடல்கள், மெல்லிசை பாடல்கள் மனசுல பாஞ்சிருக்கா. இந்த இலக்கிய பாடல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம், ஏன்னா அது உண்மை கவனித்தோம்னாக்கே அதோட அர்த்தமே நம்மளுக்கு புரியும். இரண்டுமே பாத்தீங்கன்னா மனசை நம்ம மனநிலைக்கு வந்து நல்லா அதிகமா, அந்த இரவு நேரத்துல எல்லாம் அந்த மெல்லிசை பாடல்கள் கேட்கறதுக்கு நல்லா மனசு நல்லா ஆகும்.
1: முதல்ல நிக்கிறது கவிதா, கவிதை வந்து பாடல்கள் வரியில இருந்தாலும் டக்குன்னு பதியறது வந்து கதை தான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
0: பாடல் வரி நம்ம கொஞ்சம் புரியறது கொஞ்சம் லேட்
1: ஆயிடுச்சு. கண்டிப்பா ஒரு தடவை கேட்டாலே போதும் கதை, ஆனா இப்ப கவிதை வந்து ரெண்டு மூணு தடவை வாசிக்கும் போதுதான் அது நம்ம மனசுல பதியும் அப்படின்னு சொல்லி அருமையா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா? ஆனந்த பூங்கார் நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. சித் ஸ்ரீராம் குரல்ல ஓமை கடவுளே திரைப்படத்துல அது பாடல்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா சொல்ல வராங்க. நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் நெல்லையிலிருந்து கண்ணம்மா பேசுகிறேன்.
0: கண்ணம்மா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து கதை பிடிக்குமா கவிதை பிடிக்குமா?
1: எனக்கு ரெண்டுமே பிடிக்கும்.
0: ரெண்டுமே பிடிக்குமா? இல்லை ஏதாவது ஒன்று.
1: கவிதைகள் தான் மக்கள் மனசில் வந்து நல்ல பதிய, ஏன்னா எதுனை முனைகளோட கவிதைகள் வரும், பாடல்கள் வரும், அதெல்லாம் இன்ற காலத்திலேயே நமக்கு மனசுல பதியும்.
0: அதெல்லாம் அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கும்.
1: ஆனா இப்ப அப்படி கதைகள் வர்றது ரொம்ப குறைஞ்சு போனதுனாலதான் நமக்கு இயல்பாவே ஒண்ணும் நடத்திக்க முடியறது இல்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதனால கதைகள் தான் ரொம்ப சிறப்பு. நாவல்கள்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
0: நம்மளே அதுக்குள்ள போயிருவோம்.
1: கதைகள்லாம் நம்ம அந்த காலத்துக்கே போன மாதிரி இருக்கு. சரித்திர நாவல்கள் எல்லாம் படிச்சோம்
0: நானே. அப்ப
1: நீ சொல்ல அந்த மாதிரி கதைகள் எல்லாம் கூட நமக்கு அந்த காலங்கள்ல வாழ்ந்த மாதிரியே இருக்கு.
0: சூப்பர்மா, உங்க பேசல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நிகழ்ச்சியில் இணைத்ததற்கு. கதை தாங்க, சின்ன வயசில் சொல்கிற நீதி கதைகள்லேருந்து இப்போ நாம் படிக்கிற சரித்திர நாவல்கள் வரைக்கும் எல்லாமே நம்ம மனசில் பதியது கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாம். வணக்கம்
2: ரம்யா மேடம். காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுதாம் ஓலகிரட்டி மேடம்.
0: வணக்கம் சார், வணக்கம் சார். சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: அதாவது கவிதை தான் முதல் இடத்துல நமக்கு கொடுக்கும்.
0: கவிதை தான்
2: அதை வந்து சொல்லிக்கிட்டு. ஆமா, கவிதை தான். அதாவது ஒரு கடல்ல உட்கார்ந்து ஒரு பேனாவும் பேப்பர் எடுத்தோம்னா அந்த அளவுக்கு மேல பறவை, அந்த பறவைகள் போறதுக்கும் அந்த வனத்துல உட்கார்ந்து எழுதுறதுக்கும் அந்த கவிதை வந்து எல்லாருக்கும் ஒரு இனிப்பா இருக்கும். ஏன்னா இதுல ரொம்ப அனுபவப்பட்டதுனால சொல்லுதான் மேடம்.
0: சரி,
2: கதை வந்து நம்ம இதுல வேணாலும் நம்ம ஸ்டோரி பண்ணிக்கலாம். ஆனா கவிதை வந்து பாத்தோம்னா நம்ம ஒரு ரொம்ப மூளைக்கு வேலை கொடுக்கணும். ஒரு கஷ்டத்தினோட அந்த கவிதையா வர்ணிக்கிறோம். ஒரு காதலுக்கு ஒண்ணு வர்ணிக்கிறோம். ஒரு தெய்வத்தை எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறோம். அந்த கவிதை தான் நம்மள முதல் இடத்துல கொண்டு கொடுக்கும் மேடம். வாய்ப்பு கொடுக்கிறது ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுங்க மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. நம்மளுடைய ரசனைய, நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளை வெளிக்கொண்டு வர்றது வந்து கவிதை தான். அதனால மக்கள் மனதுல பதியக்கூடியது கவிதை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா சொல்ல வராங்க. நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா
3: இருக்கு.
0: சொல்லுங்க ஐயா.
3: அழகான தலைப்பு, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
3: கவிதையும் கதையும் பேசுறீங்க. சொல்ல போனா என் உடம்பிலும் உயிரிலும் கலந்து என்னை ஆட்கொண்ட ஆனந்த பாக்ஸா இந்த நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு வாழ்த்துவதற்கு அனுமதி தந்தார். பண்பலையே நீ வாழ்க. அதனால கதையை விட கவிதை தான் ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, கவிதையை வந்து இப்பவுமே யாராலையும் மறக்க முடியாது. சொல்லிக்கொண்டு வாழ்த்துடை பெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சபாஷ்.
0: நன்றி நன்றி. எனக்கு கவிதை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கவிதை தான் மக்கள் மனதில் எழுதி பதிவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இப்போ பாடல் கேட்கலாம். சீதாராமம் திரைப்படத்திலிருந்து மதன் கார்கியின் வரிகளில் சாய் விக்னேஷ் பாடியிருக்கிறாங்க. பாடல் கேட்டு ரசிங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ஆனந்த பூங்காற்று இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா? வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் ரம்யாவிற்கு.
4: காலை வணக்கம்.
5: தேனி மாவட்டம் சின்னமுன் சசிகலா பேசுறீங்களா?
4: சசிகலாமா, வணக்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, கதையா கவிதையா?
5: உதாரணமா சொல்லி பாக்கும்போது அந்த காலத்துல நாங்களும் அர்ச்சனை கதை கேட்டுக்கோம், காக்கா கல்லு போட்ட கதை கேட்டுக்கோம், எல்லாமே கேட்டுக்கோம். இது எல்லாமே இன்ன வரைக்கும் எங்க மனசுலதான் பதிஞ்சிருக்குது. கேட்டு இன்றைய தலைமுறைகளுக்கு அந்த கதை மனசுல பதிஞ்சிருக்குது. அதாவது பாமர மக்கள் கூட எளிதாக சென்று அடைகிறது வந்து சக்தி வந்து கதைக்கு தப்பா இருக்குது. கேட்க காதும் சொல்றதுக்கு பாட்டு இருந்துச்சுன்னா கதைக்கு என்றுமே அழிவில்லைப்பா. இன்னைக்கு கூட குழந்தைகள் வந்து ஏதாச்சும் ஒரு கதை சொன்னா அந்த கதையை நினைச்சிட்டு தூங்கி எந்திரிச்சதுப்பா. அந்த குழந்தைகள் வந்து கதையோடு வாழ்ந்து கொண்டிருக்குதுப்பா. ஆனா கவிதைங்கிறது வந்து உணவுகளுடைய வெளிப்பாடுதான்ப்பா அந்த கவிதைங்கிறது. இப்ப இருக்க கவிதை வந்து நடைமுறையில் உள்ள எல்லா விஷயத்தையுமே வந்து சமூகத்திற்கு இந்த அறிவுறுத்துகின்ற ஒரு விழிப்புணர்வு தொகுதியா தப்பா இருக்குது இந்த கவிதை. ஆனா இப்ப இருக்க தலைமுறை இந்த கதையை சொன்னா பாப்பா அந்த காலம் எல்லாம் போயிருச்சு, இப்ப எல்லாம் முயலும் வெல்லும் ஆமையை வெல்லும் சொல்லுதுப்பா. ஆனா நடைமுறையில வந்து கவிதை தப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறது. புரிந்தவர்களுக்கு வந்து கவிதை நல்லா இருக்கும்ப்பா, புரியாதவங்களுக்கு கவிதை நல்லா இருக்காதுப்பா. ஆனா எந்த

0: இணைத்திருப்பது கதைதான்.
1: கதைதான், கதைதான்.
0: நன்றிப்பா.
1: நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. பாமரர்களுக்கும் புரியக்கூடியது கதை தான், அதனால் மக்கள் மனதில் எளிதில் பதியறது வந்து கதை தான். ரொம்ப படித்து உணர்ந்தவங்களால தான் கவிதையை ரசிக்க முடியும், ஆனால் எல்லாராலேயும் கதையை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கத்தோடு சங்கரன் கோவில் மிமிக்ரி சுந்தர்.
1: மிமிக்ரி சுந்தர், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறேன்.
1: ஓகே சார், அதுவும் அந்த காலைக்கு அந்த சேவல் கொக்குரக்கோவோட அருமையாக
2: வந்திருக்கீங்க. அதை விட சிறப்பாக இருப்பது குயில். அடித்தளமாக இருப்பதே அந்த கவிதை தான். அந்த கதைக்கு விதையாக அமையுது அந்த கவிதை தான். அது கதை அப்படின்னா கதை நின்றது முடிச்சிடலாம். கதைக்கு அடுத்து விதை கவிதை, ரெண்டும் ஒட்டு போனாதான், ரெண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கை. அதே மாதிரி கவிதைகள் வந்து எப்பவுமே மனசுல ஆழமா இருக்கும். கதைகள் வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மனசுல இருக்காது, சில கதைகள் மறந்து போகும். கவிதைகள் வந்து சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே இந்த மளிகை கடையில் வேலை ஆகும் போது 1989 ஒரு கவிதை புத்தகத்துல ரெண்டு மூணு கவிதைகள் படித்தேன். அது இன்னும் மனசுல அப்படியே இருக்கு. 2026 ஆயிடுச்சு, இன்னும் மனசுல அப்படியே இருக்குது. அதாவது மனதில் வலி இருந்தாலும் மற்றவர்கள் இனிமையாக பேசினால் உலகம் உங்களை பற்றி பேசும். அது ஒரு சின்ன கவிதை இருந்துச்சு அதுல. அடுத்து கருப்பாக இருக்கும் மனிதனுக்கு உதிரம் கூட சிவப்பு தான், சிவப்பாக இருக்கும் மனிதனுக்கு நிழல் கூட கருப்பு தான். ஆகவே வண்ணங்கள் வாழ்க்கை, அவர் ஒரு எண்ணங்கள் எப்படி எழுதியிருந்தாங்க.
1: சூப்பர் சூப்பர்,
2: ரெண்டுமே நல்லா இருந்துச்சு கவிதை.
1: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, மனசுல வந்து தொடுது இல்லையா அந்த கவிதைகள்.
2: ஆமா இது போல பல கவிதைகள் இருக்கு. காலத்தின் அருமையை விடைபெறுகிறேன். நன்றி,
1: நன்றி, நன்றி. சூப்பரா சொல்லியிருக்கீங்க. கவிதை தான் வந்து மக்கள் மனசுல ரொம்ப பதியும். அது அவங்க உணர்வு பூர்வமா சொல்றதுனால அது நம்ம உள்ளத்தை தொடும் அப்படின்னு சொல்லி சூப்பரா சொல்லியிருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா. நிகழ்ச்சியில இணையறாங்க நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: ராஜேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
3: ரொம்ப சௌக்கியமா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நாங்களும் நல்லா இருக்கிறோம். சரி சொல்லுங்க, கதையா கவிதையா?
3: கதை தாங்கம்மா.
1: கதை தான்.
3: அந்த காலத்துல ஏது கவிதை எல்லாம், அந்த காலத்துல கவிதைனா என்னன்னு கேட்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. இப்ப ஒரு சமீபத்துல ஒரு 20 காலமா தான் கைக்கு கவிதை, குட்டி கவிதை, பெரிய கவிதைன்னு கவிதைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா கவிதையாவே கதைகள் சொல்லுவாங்க அந்த காலத்துல, அதுதான் பெரிய விஷயம். அந்த வயசான பாட்டிமார்களும் தாத்தா மார்களும் பக்கத்துல குழந்தைகளை பேர பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு அந்த கதையை சின்ன சின்ன கதைகள் மூலமா தர்மத்தை விதைச்சாங்க. அறமும் தர்மமும் உண்மையும் ஒழுக்கமும் உழைப்பும் அதுல இருந்துச்சு கதையில. அதன் மூலம் அதை கேட்டு வளர்ந்தவங்க அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க தாத்தா பாட்டிகள் அம்மா அப்பா சொன்ன கதைகள் தான் இருக்கணும்.
1: நிச்சயமா, நிச்சயமா.
3: ஆனா இன்னைக்கு கதை சொல்ல கேக்குறதுக்கு ஆளும் இல்ல, சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க வயசானவங்க யாரா இருந்தாலும்.
1: அருமைங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. கதை தான் வந்து மக்கள் மனதில், அதுவும் குறிப்பாக குழந்தைகள் மனதில் இருந்து எளிதாக பதியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நேர்கள் கூட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தெகிடி திரைப்படத்திலிருந்து நிவாஸ் கே பிரசன்னா இசையில் கபிலன் வரிகளில் பாடல்.

0: அம்மாவின் அடுப்படியிலும் அப்பாவின் அரசியல் பேச்சிலும் அக்காவின் பாட்டு கச்சேரியிலும் உடனிருக்கும் வானொலி தோழன் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளாக இசையோடு என்றும் உங்களோடு.
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் காலை 9:32 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்க பேசுறேன்.
0: சொல்லுங்கய்யா, கதையா கவிதையா? கதையில வரக்கூடிய கவிதைகளா? அடல இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே.
1: அதாவதுமா ஒரு கதை இருக்கு. தலைவனை பார்த்து தலைவி பக்கத்துல வர்றா, வந்து ஒரு புன்னகை வச்சுட்டு திரும்ப வைக்கப்பட்டு போயிடறா. அத கவிஞர் சொல்றாரு, ஏற்றி வைத்த தீபம் ஒன்று என்னிடத்தில் வந்து நின்று பார்த்து மகிழ்ந்தது என்னவோ பின் பாராமல் போனது என்னவோங்கிறாரு.

0: அந்த ஒரு சின்ன காட்சியை அழகா ஒரு கவிதையா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா?
1: கவிதையா சொல்லியிருக்காருமா.
0: சூப்பர்.
1: இந்த கவிதை வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னால உள்ள கவிதை, 69 உள்ள கவிதை. அத நான் இன்னும் மனசுலயே வச்சிருக்கேன்.
0: ஓ சூப்பர்.
1: அதான் அந்த கதையில வரக்கூடிய கவிதை, அருமையான கவிதைமா, மறக்கவே முடியாது. இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கு, அடுத்த நேரங்கள் காத்திருப்பாங்க, அவங்களுக்கு வழிவிடணும் முடியாமா.
0: நன்றி நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுல பதிஞ்சிருக்கிறது கவிதை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் 69 படிச்ச கவிதை இங்க நமக்கு அழகாக சொல்லி காட்டினாங்க.

நன்றி நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசில் பதிஞ்சிருக்கிறது கவிதை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் 69 படித்த கவிதை இங்கே நமக்கு அழகாக சொல்லி காட்டினாங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேசிகிட்ருக்குறோம். மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா?

0: நம்ம சின்ன வயசுல இருந்து கதை கேட்டு வளர்ந்ததுனாலே என்னவோ, நமக்கு இப்போவுமே வந்து நம்ம வயதானாலும் கூட அந்த கதையை கேட்குறதுங்கிறது நமக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏதாவது நம்ம பேசினாலும் கூட அங்கே பாரு கதை விட்றா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அந்தளவுக்கு நம்ம வந்து அந்த எக்ஸாஜரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம், அந்த மிகைப்படுத்தி சொல்கிற ஒரு விதம் வந்து கதையிலையும் இருக்குது கவிதையிலையும் இருக்குது. அதை நம்ம ரெண்டுத்துலேயுமே வந்து ரசிக்கிறோம் தான். ஆனால் எது அதிகமாக பதியுது, கதையா கவிதையா? மக்கள்கிட்டே கேட்டுருவோமே. சொல்ல வராங்க நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க,
1: ஹலோ.
0: பேசலாம். சொல்லுங்க.
1: வாழ்க வளமுடன். இச்சேரியில இருந்து அரியர் ஸ்கூல் பேசுறேன்.
0: சொல்லுங்கய்யா.
1: மக்கள் மனதுல வந்து எளிதில் பதிகிறது வந்து கதைகள் தான்.
0: கதைகள் தான் எப்படி?
1: நான் சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் அந்த கதையை புரிஞ்சுக்கிடுவாங்க, அவங்க மனசு எளிதில் பதியும். கவிதையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும், ஒரு மொழியில் அந்த மொழியில புலமைவாங்க. அதாவது கதை வந்து எளிதா பற்றியது, அப்புறம் கவிதை படைக்கிறதுக்கு கூட அடிப்படையா இருக்கிறது கதைகள்
0: தான்.
1: கம்பராமாயணத்தை கம்பேர் படைச்சாருன்னா அது கிராம காவியத்துக்கு அடிப்படையா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர். கவிதை கூட நம்ம வந்து கதையைத்தான் கவிதை நயத்துல சொல்றோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல கதை தான் வந்து உயர்ந்திருக்கு, அதுதான் எல்லாருக்கும் மக்கள் மனசுல எளிதா பதியுது அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க ஐயா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம், மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா. நிகழ்ச்சியில் இணைகிறாங்க நேயர், வணக்கம்.
2: வணக்கம். நெல்லை கிருஷ்ணர்ல இருந்து ஈஸ்வரமூர்த்தி.
0: சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, கதையா கவிதை?
2: மக்கள் மனதில் எளிதில் பதிவது கவிதையை.
0: கவிதை
2: ஒரு கவிதையிலே ஒரு கதையை சொல்லிவிடலாம். கவிதைக்குள்ளே நீ என்ற எழுத்தை எடுத்து விட்டால் கதையும் உள்ளது என்பதை உணரலாம். கணவன் மனைவி பாசத்தை அடிப்படையாக கொண்டு எத்தனையோ கதைகள் வந்தாலும் என் மனைவிக்கான என் கதையை ஒரு கவிதையாக சொல்ல விரும்புகிறேன்.
0: சொல்லுங்க சுருக்கமா.
2: தோற்றுத்தான் போகிறது என் பிடிவாதம் உன் அன்பின் முன். உன் அன்பு எனும் என்னை பற்றாத வரை நானும் ஒரு சுடர் விட்டு எரியும் விளக்கு. உன்னை பிடித்து விட்டதால் இனி உனக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காது. விடுவிக்க முயன்றும் தோற்று போகிறேன் உன் பார்வை பிடியில் இருந்து. எனக்காக நீ விட்ட கண்ணீர் உனக்காகவே வாழ இதயத்தில் உறைந்து விட்டது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. அவங்க மனைவி மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுது, அது அவ்வளோவா உணர்வு பூர்வமா கவிதையா சொல்லிட்டீங்க, நன்றி. தொடர்ந்து நம்ம நேர்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். ஜிப்ரான் இசையில் பாடல் பாபநாசம் திரைப்படத்தில் அது கேட்டு ரசிங்க.

0: நேர்லின் நினைவிற்கு நேர்லை இன்று பிற்பகல் 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபலட்சுமி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம் மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நேர்கள் வந்து சொன்னாங்க கதை தான் மக்கள் மனசில் பதியுது அப்படின்னா, ஒரு சில நேர்கள்னு சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது, கவிதை தான் மக்கள் மனசில் பதியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய நேர் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க நீங்க என்ன
1: நினைக்கிறீங்க?
0: கதை தான்.
1: ஆமா,
0: ஓகே.
1: இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஹரிச்சந்திரா இப்படி எத்தனையோ நாவல்கள் இருக்குமா, அது சிறு கதைகள் இருக்கு, தத்துவங்கள் இருக்கு கதையில வந்து. புராணத்தை ராமாயணம் பிடிச்சாலும் அது சிறு சிறு அது இதுல வந்து நல்ல இது இருந்து அப்படிப்பட்ட நிகழ்ச்சி விட்டு கதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஒரு காலத்துல வந்து படிக்காத முறை படிப்பாளர் மட்டும் போதுமா பார்த்தா படிச்சது திரைக்கதை ஆவிங்களா வந்து திரைப்படத்தை பார்த்தா அந்த பெண்கள் வந்து உட்கார்ந்து கொண்டு இப்ப கதையை சொல்லுவாங்க. அவங்க எழுந்து போக மாட்டாங்க.

0: அப்படிப்பட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சினிமாவை விட இவங்க சொல்றதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்.
1: ஆமா ஆமா,
0: இது இந்த நிகழ்ச்சி பார்த்திருக்கோம், கண்டால் பார்த்திருக்கோம். கவிதை இப்ப சதையை கூட்டி எழுந்து
1: போறேன்
0: அப்படி. ஆனா கவிதையை கேட்டறக்குறோம் சொல்லலாம்.
1: ஆனா கதை கேட்டது
0: கதை வந்து என்ன, ஒரு சரி நாளைக்கு சொல்றது போது அந்த தொடர் எப்ப வரும், அந்த பெண்கள் சொல்லும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுவும் பெரியவங்க சொல்லும் போது அது வந்து விவரிக்க முடியாத, எங்க தந்தை கூட சொல்லுவாரு ஹாத்திம்பாய் கதை இப்படிப்பட்ட பஞ்சசீல கதைகள்லாம் சொல்லுவாரு கொடுக்கும்போது. இரவு நெழுவுக்கு ரொம்ப ஆபவமா இருக்கும், மறுநாள் ராத்திரி எப்போதும் வரும்.
1: கண்டிப்பா
0: இது வந்து நிகழ்ச்சிமா கதைதான். நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதைதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அந்த கதையில் இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து கவிதையில் வந்து கொஞ்சம் கம்மி தான். அது எல்லாரும் சேர்ந்து நம்ம கேட்கும்போது கதை தான் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரிங்க இருந்து பேசுறீங்க?
2: காங்கேயம் ஓலப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
1: ரவிச்சந்திரன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க, கதையா கவிதையா?
2: கருத்துக்களை எதிரில் புலி வைப்பது அப்படின்னா மொத்தமா புரிய வைப்பதுன்னா ரெண்டுமே தான் சொல்ல முடியும். ஆனாலும் கூட நீங்க முன்னாடி எளிதில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கீங்க.
1: ஆமா,
2: இப்ப கதையை படிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதிக நேரம் எடுத்துக்கும். இப்ப ஒரு பக்கம் கதை படிச்சீங்கன்னா கூட ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். ஆனாலும் கூட கவிதையை படிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் தேவைப்படாது.
1: ஆமா,
2: இப்ப ஒரு பாட்டை கேக்குற பாட்டு அப்படிங்கறது கூட கவிதையின் இன்னொரு முகமா தான் எடுத்துக்க முடியும். அப்ப நம்ம அந்த பாட்டை கேட்கும் போது நம்மளுக்கு எளிதில் புரியுதா இல்லையா?
1: ஆமா, நிச்சயமா
2: புரியுது. இப்ப ஒரு துடிப்பா இருக்குது, போவோர் வருபவர் மீது எல்லாம் எரிந்து எரிந்து விழுகிறது தெரு விளக்கு. இது இதனுடைய ரசனை புரியுதா இல்லையா? இன்னொரு கவிதை, அப்பா ஊர் சுற்றினார், பிள்ளை அதன் காரணமாக வீடு சுற்றினார். அது வறுமை புரியுதா இல்லையா?
1: ஆமா, அது வந்து அந்த அர்த்தத்தை ஒளிச்சு வச்சு சொல்றாங்க இல்லையா?
2: ஆமா, அப்துல் ரஹ்மான் சொல்வாரு, காயம்பட்ட மூங்கில் புல்லாங்குழல் ஆகிறது, காயம்பட்ட பிறகு மனிதன் மனிதன் ஆகிறான்.
1: சூப்பர் சூப்பர்.
2: இப்ப இது புரியுதா இல்லையா?
1: புரியுது புரியுது.
2: ஒரு கருத்தை நெத்தியில அடிச்ச மாதிரி ஆணி அடிச்ச மாதிரி புரிய வைக்கிறதுக்கு கவிதை ரொம்ப சிறந்த ஒரு ஊடகமா நான் நினைக்கிறேங்கம்மா.
1: ஓகே, சுருக்கமா சொல்றதுல கவிதை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ தொடர்ந்து கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம் மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா. நிகழ்ச்சியில் இணையறாங்க நேயர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம், முகூர்லேருந்து ஜோதி பேசுகிறேன் மேடம்.
1: ஜோதி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதையா கவிதையா?
3: கவிதை எல்லாம் படிச்சிருக்கோம் ஆனா அந்த இது வந்து நல்லா பதிஞ்சிருது.
1: ஓகே, அதுதான் பதிஞ்சிருக்கு, அதுதான் இன்னும் ஞாபகத்துல இருக்கு. கவிதை படிப்போம்
3: இன்னும் இருக்கு. நானும் எத்தனை கவிதை கதையெல்லாம் படிச்சிருக்கேன் புக்ல. எங்க அம்மா சின்ன பிள்ளையில விட்டுக்காத இன்னும் எனக்கு ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு.
1: ஓகே, படிச்ச கதையை விட
3: நல்லா இருக்கு
1: அந்த சொன்ன கதை வந்து மனசுல பதியுது அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் ஷான் ரோல்டன் பத்மலதா பாடியிருக்கிறாங்க. ஒரு நாள் கூத்து திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா. ஓகே, நேரோட இணைப்பு கிடைக்கல. வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா?
1: ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு பாட்டிலோட ஒரு கதை வரும். பாப்பா பாப்பா கதை கேளு, தாத்தா பாட்டி சொன்ன கதை, அப்பா அம்மா கேட்ட கதை அப்படின்னு அந்த பாட்டு வரும். கதையை பத்தி கதை நரி இதெல்லாம் சொல்றது எப்படி

0: விளையாடணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி தூக்கம் இல்லைன்னா பாட்டு பாட மாட்டாங்க, கதை சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் அவங்களுக்கு ஒரு ராணியா அவங்க ரெண்டு பிள்ளைங்களாம் இப்படிலாம் சொல்லும்போது கதை சொல்லும்போது நம்ம மனசுல எப்பயும் பதியும். கவிதை அப்படி இல்லாமா, கவிதை அப்போது கேட்போம் அப்புறம் மறந்துடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனதில் என்று நீங்க இடம்பெற்றிருக்கிறது. கதையே என்று கூறி விடைபெறுகிறேன். நான் ஈரோடு சூழ முடியாது இளங்கோ.
1: இளங்கோ சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. மக்கள் மனதில் எழுதில் பதிவது கதையா கவிதையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு அவங்க சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவேல் பேசுகிறேம்மா.
1: சிங்காரவேலையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதையா கவிதையா?
2: நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: கதை தான்மா முக்கியத்துவம். இப்ப எத்தனையோ அவன் அவள் ஒரு கதை சிவசங்கரி எழுதுனதுன்னு நினைக்கிறேன். அந்த வா அது காலத்துல அவங்க எழுதுன எழுத்துன்னு அவரு நினைவு சின்னமா இருக்குல்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஆமா ஆமா.
2: அதனால கதை தான் இன்னைக்கு வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமானதாக நினைக்கிறோமா. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. சுருக்கமா அழகா சொல்லிட்டாங்க, கதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. காந்திஜி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் அகிம்சையை பின்பற்றினாரு, உண்மையே பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. அதனால வந்து சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலே கூட எழுதியிருந்திருக்கிறார் அவருடைய சுயசரிதை. அவருக்கு அந்த உண்மையே பேச வச்சது எது, அவர் சின்ன வயசில் பார்த்த ஹரிச்சந்திரன் நாடகம், அதில் பார்த்த அந்த ஹரிச்சந்திரன் கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை அவர் மனசில் ரொம்ப பாதிச்சது. அப்போ நம்மளும் ஏன் உண்மையை பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சார். ஸோ இந்த அளவுக்கு கதை வந்து மக்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவிதைகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து படித்து உணர்ந்தவங்களால தான் அதை இன்னுமே வந்து ரசிக்க முடியும். அதனால் பாமர மக்கள்களுக்கு கூட எளிதாக புரியக்கூடியது எது அப்படிங்கிறது தான் கதை தான். அதுவும் நான் சொல்லியிருந்தேன், எளிதில் பதிவது அப்படிங்கும்போது கதை தான் அப்படின்னு நிறைய

0: ஓகே, நேரோட இணைப்பு கிடைக்கல. வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா. மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா? கதை தான்.
1: ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு பாட்டுல கூட ஒரு கதை வரும், பாப்பா பாப்பா கதை கேளு, தாத்தா பாட்டி சொன்ன கதை, அப்பா அம்மா கேட்ட கதை அப்படின்னு அந்த பாட்டு வரும். கதையை பத்தி கதை நிறைய இதெல்லாம் சொல்றது, எப்படி விளையாடணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி தூக்கம் வரலன்னா பாட்டு விட மாட்டாங்க, கதை சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் அவங்களுக்கு ஒரு ராணியா, அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களாம். இப்படிலாம் சொல்லும்போது, கதை சொல்லும்போது நம்ம மனசுல எப்பயும் பதியும். கவிதை அப்படி இல்லாமா, கவிதை அப்போது கேட்போம், அப்புறம் மறந்துடுவோம். என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் மனதில் என்று நீங்க இடம்பெற்றிருக்கிறது கதையே என்று கூறி விடைபெறுகிறேன். நான் ஈரோடு சூழ முடிய வளர்த்து இளங்கோ.
0: இளங்கோ சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு நான் உங்களுக்கு சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவேல் பேசுகிறேம்மா.
0: சிங்காரவேலையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதையா கவிதையா?
2: நலமாக இருக்கீங்களா?
0: நான் நலமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: கதை தாம்மா முக்கியத்துவம். இப்போ எத்தனையோ கதை, அவன் அவள்னு ஒரு கதை சிவசங்கரி எழுதுனதுன்னு நினைக்கிறேன். அந்த வா அது அந்த காலத்தில் அவங்க எழுதுன எழுத்து என்ன ஒரு நினைவு சின்னமாக இருக்குல்ல?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, ஆமாம் ஆமாம்.
2: அதனால் கதை தான் இன்னைக்கு வாழ்க்கைக்கு ஒரு முக்கியம் முக்கியமானதாக நினைக்கிறோமா. வாய்ப்புக்கு நன்றி
0: நன்றி நன்றி. சுருக்கமாக அழகாக சொல்லிட்டாங்க, கதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. காந்திஜி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் அஹிம்சையை பின்பற்றினார், உண்மையே பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு. அதனால வந்து சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலே கூட எழுதியிருந்திருக்கிறார் அவருடைய சுயசரிதை. அவருக்கு அந்த உண்மையே பேச வச்சது எது, அவர் சின்ன வயசில் பார்த்த ஹரிச்சந்திரன் நாடகம், அதில் பார்த்த அந்த ஹரிச்சந்திரன் கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை அவர் மனசில் ரொம்ப பாதிச்சது. அப்போ நம்மளும் ஏன் உண்மையை பேசக்கூடாது அப்படின்னு நினச்சார். ஸோ இந்த அளவுக்கு கதை வந்து மக்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவிதைகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து படித்து உணர்ந்தவங்களால தான் அதை இன்னுமே வந்து ரசிக்க முடியும். அதனால் பாமர மக்கள்களுக்கு கூட எளிதாக புரியக்கூடியது எது அப்படிங்கிறது தான் கதை தான். அதுவும் நான் சொல்லியிருந்தேன், எளிதில் பதிவது அப்படிங்கும் போது கதை தான் அப்படின்னு நிறைய.
3: இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட் JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்க இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகள் இடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பின் அலைவரிசை அறிவின் ஊடகம் பண்பின் பண்புகளை கேட்டுட்டுருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில் 10:03 ஆகிட்டு இருக்குது. 11 வரைக்கும் கேட்க போகிறீங்க நமநிலை பண்புகளை 102.6. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. இன்னைக்கு மனம் விரும்புதை நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கால் பண்ணலாம். 0462-256-1132 மற்றும் 333 டென்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாடலை கொடுக்க வந்துட்டேன். நான் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை நிலை பண்புகளை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போகிற முதல் நேயர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான ஒரு கேள்வியும் நம்ம வந்து கேட்டுடலாம். பொது அறிவு கேள்விகளோடு தான் மனம் விரும்புதை நிகழ்ச்சி வலம் வர காத்துக்கிட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? இதுதான் வந்து கேள்வி. இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, 1972, 1973. இதில் வந்து பதில் முதல் நேருக்கு தெரிஞ்சுதா என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: உணர்வுகளின் உன்னத வானொலி, உணர்வுகளின் உன்னத வானொலி நிலைப்பண்புகளின்
1: காலை வணக்கம். யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
2: மதுரை ஜவகன். உங்கள் வந்து
1: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க, தனிங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம் சொல்லுங்க.
2: நிகழ்ச்சியோட சேர்ந்து இசையெல்லாம் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட நிகழ்ச்சியை வருத்தம்.
1: எங்களுக்கும் மகிழ்ச்சி, நீங்க கேக்குறதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: என்ன கோயில் சுற்றுலாம் அப்படி ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, அந்த இயற்கை சுழந்த இடத்துல ஷூட் பண்ணிருப்பாங்க. கேமராமேன் அப்படி விட்டு அலர்ச்சி இருக்கிறது, அந்த மோஷன் சாங் பார்த்துருக்கோங்க. சேவரத்து பாண்டியில அகானம் அகானான்னு ஒரு நடிகை, அந்த அம்மாவுக்கு குரல் சுற்றுலாமா
1: வாழ்த்துக்கள். நிலைப்பண்புகளை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சியில். முதல் கேள்வி வந்து சொல்லியிருந்தோம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு. மதுரை ஜவஹர்புரத்துலேருந்து பேசின அண்டோனி அவர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க, 1972 தான். இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 தான் வந்து இயற்றினாங்க. இந்தியாவில் உள்ள வனவிலங்குகள், பறவைகள், தாவரங்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காகவும் அதோட வேட்டையாடுதலை தடுக்கிறதுக்காகவும் இந்த சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்டுச்சு. என்றும் இசை நீனிய முகவரி நிலைப்பண்புகளை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கிறோம். முதல் பாடல் கேட்க போகிறோம், சீவலப்பேரி பாண்டி திரைப்படத்துலேருந்து கே சித்ரா அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. கூடவே வந்து பொது அறிவு கேள்வி பதில்களை வந்து வளமரம் காத்துக்கிட்டு இருக்குது. நேர்களாகி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். உலகிலேயே பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? உலகிலேயே பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. கேள்விக்கான பதில் எஸ்டே பாடலும் கிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நிலைப்பண்புகளை 102.6 மனம் விரும்புதே.

0: நேரம் காலையில 10:13 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்பதே நிகழ்ச்சி. கண்கள் அறியா காட்சி, நாசி நுகரா நறுமணம், இதழறியா சுவை, செவிக்கு மட்டும் வரம், அது இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமை இருக்குதுங்க. பாடல் கேட்குறதுனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்குறது ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம். இப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். 0462-256-1132 மற்றும் 3 என் எண்கள். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு பாடி நடத்தவங்க படத்துல இருந்து ஏழிலங்கிடியே இந்த சாங்.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம். உலகிலேயே பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது?
1: இந்தியா.
0: சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. 10:14 ஆகிட்டு மரம் விரும்புதை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தோம், உலகிலேயே பால் உற்பத்தியில் இந்தியா தான் வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகளாவிய பால் உற்பத்தியில் இந்தியாவோட பங்களிப்பு சுமார் 22% 24% வரைக்கும் வந்து இருக்குது. இந்தியா கடந்த 1998 தொடர்ச்சியாக உலகத்தோட மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக திகழ்கிறாங்க. இந்தியாவில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் சுமார் 16-18% வச்சு முதலிடத்தில், ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் அடுத்தடுத்த இடங்களிலும் இருக்குது இந்த பால் உற்பத்தியில். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். இந்த திரைப்படத்துலேருந்து அப்படின்னா பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் மற்றும் உமா ரமணன் அவர்களுடைய குரலையும் பாடல் கேட்க போகிறோம். பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி கேள்வி பதில்கள் இடம்பெற்றுருக்குறது இல்லையா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்படும் நாள், உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்படும் நாள், இதுதான் வந்த அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இசையின் இனிய முகவரியாய் நிலை பண்பலை 102.6 நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க. மனமருமதி நிகழ்ச்சி நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 10:22 ஆயிட்டு. மனமருமதி நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற அடுத்த நேர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம், சுரண்டையில இருந்து பாப்பா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், எப்படி இருக்கீங்க நீங்க?
0: நல்லமா இருக்கேம்மா. என்ன நீ என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
1: எனக்கு படம் கண்ணெதிரி தோன்றினால் பாட்டு சந்தாவோ சந்தா.
0: பாடல் கொடுத்துடலாமா? பாடலுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தேன், உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்படும் நாள் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், பதில் தெரிஞ்சுதா?
1: மார்ச் 22 மேம்.
0: சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்கம்மா, வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. சுரண்டையில இருந்து பேசின பாப்பா வந்து சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. உலக தண்ணீர் தினம் வந்து மார்ச் 22 வந்து கொண்டாடப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22 அன்னைக்கு தான் உலக தண்ணீர் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருது. சுத்தமான நன்னீரோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காகவும் நீர் வளங்களை பாதுகாக்கிறது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஐக்கிய நாடுகள் சபை 1993 இருந்து இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து கொண்டாடிட்டும் வர்றோம். ஸோ உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. 10:23 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலும் வந்து உலாவரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 இந்த எண்களில். ஸோ வந்து பொது அறிவு கேள்விகளோட மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர், பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர், இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து ஹரிணி குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: கடல் தாண்டி சென்றாலும் இனிய உலகை நினைவில் நிறுத்தும் கால கண்ணாடி, வலிமறந்து சுகமறிய கானத்தோடு தொடங்கும் பன்னிசை பெட்டகம், பசுமை நினைவுகளை பறைசாற்றும் பண்பலை, மக்கள் பணியில் 90 ஆண்டுகளாக உங்கள் ஆகாஷ்வாணி. நேர்களை நேரம் காலையில் 10:30 ஆகிட்டு இருக்கு. நிலை பண்பலை 102.6 நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி, மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிட்டே பொது அறிவு கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு நேர்கள் வந்து ரொம்பவே ஜாலியாக கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
1: தென்காசி மேலகரம் ஜெயக்குமார் மேடம். காலை வணக்கம் மேடம், எல்லாத்துக்கும் வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்க போகிறீங்க இன்னைக்கு?
1: கும்பக்கரை தங்கையா படத்துல இருந்து, தென்றல் காற்றே தென்றல் காற்றே சேதி ஒண்ணு கேட்டியா, அந்த பாட்டு மேடம்.
0: பாடல் கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், பொருளாதாரத்துக்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்.
1: ரெண்டு ஆப்ஷன் கொடுங்க.
0: ஒண்ணு வந்து அமர்த்தியா சென், இன்னொன்னு வந்து அமித் மிஸ்ரா.
1: அமர்த்தியா சென்.
0: சரியான பதில் சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்,
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. மேலகரம்ல இருந்து பேசின ஜெயக்குமார் அவர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் வந்து அமர்த்தியா சென். பொதுநல பொருளாதாரம், அதாவது வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சமூக தேர்வு கோட்பாடு. இதற்காக 1998 இவருக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. வறுமை மற்றும் பஞ்சம் குறித்த ஆராய்ச்சிகளுக்காகவும் ஏழை மக்களோட சமூக பிரச்சனைகளில் காட்டின அக்கறைக்காகவும் இந்த விருது இவருக்கு கிடைச்சது. பாடல் கேட்க போகிறோம். கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாமா? செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது? செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. கேள்விக்கான பதில யூஸ்டே பாடலையும் கேட்டுட்டே நம்ம மனம் விருதை நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 உடன்

0: என்றென்றுமே செய்யின் ஒரே முகவரி நிலைப்பான் வலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்பதை நிகழ்ச்சி நேரம் காலையில 10:36 ஆகிட்டு இருக்கு. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளோட மனசுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புண்ணிநகர் ஜெயகுமார்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் வந்து எனக்குள் ஒருவன், கவிஞர் வைரமுத்து, இசை இளையராஜா, பாடியவர் ஜானகி. முத்தம் போதாது சத்தம் போடாது அப்படின்னு ஒரு
0: பாடல் கொடுத்துடலாம் சார். கேள்வி சொல்லியிருந்தோம், பதில் தெரிஞ்சதா? செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம்.
0: இல்ல சார், விழுப்புரம் மாவட்டம்.
1: விழுப்புரம் மாவட்டம்.
0: நன்றி, நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: இருந்தாலும் வந்து முயற்சி செஞ்சிருந்தாங்க. 10:37 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இந்த செஞ்சிக்கோட்டை வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. புகழ்பெற்ற செஞ்சிக்கோட்டை, அதாவது சென்னைக்கு தெற்கே சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோட்டை கலைநயம் மற்றும் வரலாற்று சிறப்புகள் நிறைந்த ஒரு இடமாக அமைஞ்சிருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். எனக்குள் ஒருவன் திரைப்படத்திலேருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். உலகில் அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகில் அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு எது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. நேரம் 10:38, பாடல் கேட்கலாம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில.

0: ஏன்றனும் இசையின் ஒரே முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி நேரம் காலையில 10:43 ஆகிட்டு. நம்ம மனம் விரும்புதை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் கோயம்புத்தூர் கருமத்தை மட்டும் வெள்ளிங்கிரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு அண்ணாமலை படத்துல நீங்க வந்தேன்டா பால்கார கொடுங்க.
0: கொடுத்துடலாம் சார். பாடல கேள்வி வந்து சொல்லியிருந்தோம், உலகில் அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்று வந்து ஜப்பான், இன்னொன்று வந்து சீனா.
1: சைனாங்க மேடம்.
0: சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க சார். வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஆமாங்க, உலகில் அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்கிற நாடு சீனா. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் தீவிரமாக ஈடுபட்டு வர சீனா உலகத்தில் மொத்த சூரிய ஆற்றல் உற்பத்தியில் 1/3 அதிகமான அளவு உற்பத்தி செஞ்சு முதல் இடத்துல இருக்குது சீனா. நேரம் 10:44 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டாச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462 2

6611332 மற்றும் 33 என்ற எண்கள். பாடல் வந்துட்டே இருக்கு. அண்ணாமலை திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் சொல்லிடலாம். ஆண்டுதோறும் எந்த மாதத்தின் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது? ஆண்டுதோறும் எந்த மாதத்தின் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது? இதுதான் வந்த அடுத்த கேள்வி. கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலையும் கேளுங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: கேட்டுக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை 10:50 ஆகிட்டு இருக்குது. பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சி. நேரில் அவங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சு பொது அறிவு கேள்விகளுக்கும் பதில் சொல்லி தொடர்ந்து நினைஞ்சிருக்கிறோம் மனம் விரும்புதி நிகழ்ச்சியோட. நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
1: காலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: காலை வணக்கம், அனைவருக்கும். கடல்கரம்பூர் மாணிக்காதன் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: படம் தாமிரபரணி. படம் திருச்செந்தூர் முருகா.
1: பாடல் கொடுத்துடலாம் சார்.
2: முருகர்லாம் திருவிழா இல்லையா? அதான் அந்த பாட்டை போடுங்கம்மா. நன்றி, வணக்கம்.
1: சரி சார், ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தேன், பதில் தெரிஞ்சுதா? ஆண்டுதோறும் எந்த மாதத்தின் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்.
2: ஜனவரி.
1: ஜனவரி மாதம், சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அதாவது ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தோட முதல் வாரம் தான் வந்து சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுது. பொதுவாக ஜனவரி 11-17 வரையிலான நாட்கள் தேசிய சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுது. சில ஆண்டுகளில் இது மாதம் முழுவதுமான விழிப்புணர்வு மாதமாகவும் அரசால் அனுசரிக்கப்படுது. மனம் விரும்புதை நிகழ்ச்சியோட பாடல் வந்துட்டே இருக்குது. தாமிரபரணி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்கு முன்னாடி நேயர்களாகிய உங்களுக்கான கடைசி கேள்வி என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமையகம் எங்கே உள்ளது? சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமையகம் எங்கே உள்ளது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நஞ்சிருங்க. நம்ம நிலை பண்பலை 102.6.

0: நிலைப்பண்பலை 102.7 மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் தான் வந்து இணைஞ்சிருந்தோம். மனம் விரும்பதை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர் யார் அப்படின்னு பாத்துக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க? சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தோட தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒண்ணு சுவிட்சர்லாந்து, இன்னொன்னு கிரீன்லாந்து. ஆப்ஷன் சுவிட்சர்லாந்து, கிரீன்லாந்து. இல்லம்மா, சுவிட்சர்லாந்து தான் வந்து சரியான பதில். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. சுவிட்சர்லாந்து வந்து சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தோட தலைமையகம் வந்து அமைஞ்சிருக்குது. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்க முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான், உங்க அர்ஜி வசந்தி பாலமுருகன். நேர்களை பாடல் வந்துட்டே இருக்கு. அமர்களம் திரைப்படத்திலிருந்து சித்ரா குரல்ல பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம் இடம்பெறும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனிதநேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மொட்டகே உடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலோ வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் கொண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இது வெளிச்சம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. வெளிச்சம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்றைக்கி நாம் நேஷ்னல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய நாட்டின் பொருளாதார தேவைக்கு ஏற்ப மக்கள் தொகையை வந்து இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம மக்கள் தொகையை வந்து நிலையாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், பிறப்பு விகிதத்தை குறைக்கக்கூடிய நோக்கிலையும் 1952 தொடங்கப்பட்ட ஒரு தேசிய திட்டம் தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம். இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் இதை பற்றின விரிவான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து, வரிகளில் இளையராஜா, இசையில் பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைய வெளிச்சம் நிகழ்ச்சியில் தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். தேசிய அளவில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்தின முதல் நாடு அப்படிங்கிற ஒரு பெருமை நம்ம இந்தியாவுக்கு தான். 1952 இந்த தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் வந்து தொடங்கினாங்க. மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும், அதுவும் குறிப்பாக நம்மளுடைய பொருளாதார தேவைக்கு ஏற்ப இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால மக்கள் தொகை வந்து பெருக்கத்தை வந்து குறைக்கணுங்கிறது தான் முதன்மை நோக்கமாக கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. ஆனால் நாளடைவில் போக போக மக்களினுடைய இனப்பெருக்க நலன், தாய் சேய் நலன், பிரசவகால மரணங்களை குறைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களையும் அக்கறை செலுத்தக்கூடிய வகையில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தி

0: பண்ணிட்டுருக்குறாங்க. மக்கள் தொகை பெருக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தை திருமணம், இரண்டு குழந்தைகளுக்கு இடையில் போதிய இடைவெளி இல்லாமல் இருக்கிறது, கருத்தடை சாதனங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு. அதனால் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்காகவும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டுருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த திட்டம் பற்றி உங்களோட விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலு சுப்பிரமணியம் பாடியிருக்கிறாங்க. இளையராஜா இசையில் உதயகுமார் வரிகளில் பாடல் கேட்கலாம். ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து.
1: ஐயையய்யா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. மக்கள் தொகை பெருக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை திருமணம், இரண்டு குழந்தைகளுக்கு இடையில் போதிய இடைவெளி இல்லாமல் இருக்கிறது, கருத்தடை சாதனங்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால இதை பற்றின விழிப்புணர்வுலாம் மக்களுக்கு ஏற்படுத்த ஆரம்பித்தாங்க இந்த தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் மூலமாக. திருமணமான பெண்கள் மத்தியில் அந்த கருத்தடை குறித்த ஒரு விழிப்புணர்வு அதிகரித்தது. அதனால் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி பல தலங்களில் பல்வேறு விதமான விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் முன்னெடுத்தாங்க. நீடித்த கருத்தடை, தற்காலிக கருத்தடைன்னு இரண்டு வடிவங்களில் கருத்தடை சாதனங்களும் முறைகளும் மக்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய கருத்தடை சாதனங்கள் எல்லாமே அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாகவும் வழங்கப்பட்டது. நிரந்தர மற்றும் நீடித்த கருத்தடைக்கான அறுவை சிகிச்சை முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மக்கள் தொகை பெருக்கம் ஓரளவுக்கு குறைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் பெண்களினுடைய பேறுகால நலனும் வந்து மேம்படுத்தப்பட்டது. தொடர்ந்து இந்த தேசிய கட்டுப்பாட்டு திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், முத்துலிங்கம் வரிகளில், இளையராஜா இசையில், இதய கோவில் திரைப்படத்திலிருந்து பாடல்.

கூட்டத்திலே கோயில் புறா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடும்.

கேட்டுட்ருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் நேஷ்னல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். பொதுவாக பெண்கள் தான் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருந்தது. ஆனால் இதுக்கு மாற்றாக ஆண் கருத்தடை சிகிச்சை ரொம்ப எளிய முறையில் பாதுகாப்பான வழியிலையும் வந்து செய்யப்படுது. மயக்க மருந்து கொடுக்க போகிறதில்லை, மருத்துவமனையில் தங்க வேண்டியதில்லை, கத்தி கூட வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க, தழும்பும் ஏற்படுறதில்லை. இதய நோய், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன், இரண்டு முறைக்கு மேலே அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பேர் பெற்ற காரணங்களால் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளாத தாய்மார்களுடைய கணவர்கள் இந்த கருத்தடை சிகிச்சையை அவங்க செய்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கருத்தடை சிகிச்சை மேற்கொள்பவர்களுக்கு ஊக்கத்தொகையும் கூட வழங்கப்படுது. இல்லை, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் பாடல்.

கேட்டுக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் மக்கள் தொகையை ஓரளவுக்கு ஒரு நிலையாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மட்டும் இல்லாமல் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, தாய் சிசு மற்றும் குழந்தைகளுடைய இறப்பு மற்றும் நோயுற்ற தன்மையை குறைக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த தேசிய இந்த குடும்ப நலத்திட்டம் 1956 முதல் செயல்படுத்திகிட்ருக்கிறாங்க. இந்த குடும்ப நலத்திட்டம் அப்படிங்கிறது சமுதாய பங்கேற்புடன் செயல்படுத்தப்படுறதால இது வந்து ஒரு மக்கள் திட்டமாகவே வந்து செயல்படுத்திகிட்ருக்கிறாங்க. நெல்லிப்ப நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலு சுப்பிரமணியம் குரலில் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை, இலக்கியங்கள் முதல் நாடகங்கள் வரை, அறிவியல் முதல் ஆலோசனைகள் வரை, கல்வி முதல் கலைகள் வரை, பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் 90 ஆண்டுகளாய் மக்களுடன். இது ஆகாஷ்வாணி.
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பதிவு செய்யப்படாத போன்ற காரணங்களுக்காக தவணை தொகை கிடைக்கிறதுல சிரமம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா, இந்த திட்டத்தில் ஊக்கத்தொகை பெற விவசாயிகள் தனித்துவமான ஒரு அடையாள எண் பெற்றாங்க மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த தவணை தொகையை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக வந்து நீங்கள் என்னெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வந்து இந்த முகாமில் கலந்துக்க விவசாயிகள் ஆதார் அட்டை, அதாவது செல்ஃபோன் எண்ணோடு இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை, இந்த மாதிரியான நகல் இல்லை ஒரிஜினல் ரெண்டுமே வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முகாமில் கலந்துக்கோங்க, ஜூன் 15 வரைக்கும் நடைபெறுது சிறப்பு முகாம்.
1: அடுத்ததாக தென்காசி மாவட்டத்தில் தான் வர 29 விவசாயிகள் குறைதீர் கூட்டம் காலை 11 அளவில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் வச்சு நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விவசாயிகள் இந்த குறைதீர் கூட்டத்தில் உங்களுடைய குறைகளை தெரிவிக்கலாம். இந்த தகவல்களோடு இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம். நிழல்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி. வெளிச்சம் நிகழ்ச்சியில் நீ நம்ம உள்ளூர் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க.
1: நான் உங்கள் வசந்தி பாலமுருகன். ரம்யா, முதல் செய்தி வந்து சொல்லிடலாமா? விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை திட்டம் வந்து நம்ம தென்காசி மாவட்டத்தில் June 15 வரைக்கும் சிறப்பு முகாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பாரத பிரதமர் கிசான் திட்டத்தில் 4 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து 2000 வீதம், ஆண்டுக்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருது. நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதார் எண் வங்கி கணக்கோடு இணைக்கப்படாது மற்றும் இந்த மாதிரியான

0: இணைந்திருக்கிறோம் வெளிச்சம் நிகழ்ச்சியோடு. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: வெளிச்சம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னா, திருநெல்வேலி மனோன்மணியம் சிந்தனார் பல்கலைக்கழகத் துறைகளில் ஒருங்கிணைந்த முதுகலை வணிகவியல் பாடப்பிரிவுக்கான கலந்தாய்வு பல்கலைக்கழக சுந்தரனார் அரங்கம் கீழ்த்தளத்தில், பட்டயப்படிப்பில் மருந்தாக்கவியல் பாடப்பிரிவுக்கான கலந்தாய்வு சுந்தரனார் அரங்கம் மேல்தளத்திலையும் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா, நாளைக்கு காலையில் 10:30 அளவுக்கு நடைபெற இருக்குது. ஸோ இதுக்காக வந்து மாணவர்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து நிறைய பாடப்பிரிவுகள் சொல்லியிருக்கிறாங்க. கடல்சார் அறிவியல் மற்றும் இளங்கலை பாடப்பிரிவுகளுக்கான கலந்தாய்வு பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிற ஒருங்கிணைந்த மையத்தில் வச்சு 29 காலையில் 10:30 அளவில் நடக்க இருக்குது. இதை பற்றின எதுவும் தகவல்கள் சந்தேகங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, 0462-2321-616 அப்படின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அதிகாரப்பூர்வ இணையதளமான www.msunif.ac.in அப்படின்ற இணையதளத்தில் இதை பற்றின மேலும் தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: தமிழக அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை கீழே செயல்பட்டு வரக்கூடிய பள்ளிகளில் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த நீட் தேர்வு, ஜேஇ நுழைவு தேர்வு, அப்புறம் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போகிறதுக்கு வந்து அந்த கியூட் நுழைவு தேர்வுலாம் இருக்கும். இந்த மாதிரி நுழைவு தேர்வுக்காக பயிற்சிகள் வந்து வழங்கிட்டுருக்குறாங்களாம். இந்த தகவல்களோட இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். ஒருதலை ராகம் திரைப்படத்திலேருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது வெளிச்சம் நிகழ்ச்சி. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த 2027 ஆம் ஆண்டில் இப்போ வந்து செய்ய போகிறாங்க. அதுவும் முதல்கட்ட கணக்கெடுப்பு நம்ம தமிழ்நாட்டில் வர்ற August 1 முதல் 30 வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த தடவை முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் வந்து சென்சஸ் கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்களாம். இதில் வந்து வீடுகளில் அவங்களுடைய குடும்ப தலைவர் பற்றிய விவரம், குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், இந்த மாதிரி சில விவரங்கள் எல்லாமே கேட்டு அவங்க உடனுக்குடன் வந்து டிஜிட்டல் முறையில் வந்து பதிவு செய்ய போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ August 1 முதல் 30 வரைக்கும் முதல்கட்ட சென்சஸ் கணக்கெடுப்பு வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க.
5: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா நம்ம தமிழக செய்தி மக்கள் தொடர்பு துறையில் 23 இளநிலை புகைப்பட கலைஞர்கள் உட்பட பல்வேறு துறைகளில் காலியாக இருக்கிற 461 பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, TNPSC சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய துறை சொல்லியிருக்கிறாங்க, வேளாண் பொறியியல் துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக நீங்கள் May 27 அதாவது நாளையிலிருந்து June 25 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் விண்ணப்பங்களை June 29 July 1 வரைக்கும் திருத்திக்க அவகாசம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ July 1 தான் வந்து கடைசி தேதி. இதில் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, 56 ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக நம்ம தமிழக அரசு வளர்ச்சித்துறை செய்தி மக்கள் தொலைத்தொடர்புக்கு வந்து புகைப்பட கலைஞர்களை வந்து தேர்வு செய்ய இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க.
4: அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பணியிடம், என்னென்ன பணியிடங்கள்லாம் காலியிடம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். TNPSCயுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் இந்த தடவை வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் TNPSC அவங்களுடைய அதிகார இணையதளத்தில் போய் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து முழு

0: விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து 8 மாவட்டங்களில் இன்றைக்கி மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. கோவை, ஈரோடு, நீலகிரி, சேலம், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளெல்லாம் வந்து மே 29 வரைக்கும் இயல்பை விட வெப்பநிலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து வெயில் நேரத்தில் வெளியில் போகாமல் இருந்துக்கோங்க. அந்த வெப்பத்தை தாங்கிக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு. இப்போ வரும் காலங்களில் இன்னும் வெப்பம் வந்து 3 டிகிரி கூடுதலாக அதிகம் இருக்கும், 40 டிகிரி வரைக்கும் கூட வெயில் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் சொன்ன இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். வெளிச்சம் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தோம். நான் ஆர்ஜே ரம்யா.
1: நான் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன்.
0: நிறைவான பாடல் கேட்கலாம், உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது FM Rainbow 102.6.

வணக்கம் நேர்களே, நேரம் 12 மணி, கேட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி நமது வானொலியில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதே நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம், 1:10 நலம்தானாவில் கொப்பரை தேங்காயின் நன்மைகள், 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுப்லட்சுமி அவர்கள், பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சேலம் சகோ பற்றிய தகவல்கள். மதியம் 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் 1987, மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், 7:00 பி ராம்குமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். ஒன்பது 15 திரை இசை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் திருக்கடகம் கூறும் கல்வியின் சிறப்புகள், 10:00 தாலாட்டும் தென்றல் நேர் விருப்ப பாடல்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி,
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

0: நேரம் 12:11 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. என்ன ரம்யா, என்ன திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கீங்க?
1: எல்லாம் என்னென்ன மாதிரி பாடல்கள்லாம் வந்து நம்ம ஒளிபரப்பி இருக்கோம், நேயர்கள் என்ன மாதிரியான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு, நம்ம இன்னும் வித்தியாசமா என்ன பாட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க.
0: சரி, ஓகே. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு வருஷத்துல 365 நாள், அப்புறம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 366 நாளும் வருது. அதை தாண்டி வருஷ வருஷம் போய்கிட்டு தான் இருக்கோம் நம்மளும். ஆனாலும் அந்த எத்தனையோ நாள் கடந்து வந்தாலும், ஏதாவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில வந்து மறக்கவே முடியாதுமா இந்த நாளை அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நாள் வந்து உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், நம்ம நேயர்களுக்குமே இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: அதுதான் இன்னைக்கான தலைப்பு, நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். அதை பத்தி நீங்க பேச போறீங்க. அழைக்கலாம் 0462-2561-332 மற்றும் 0462-2561-333 என்ற எண்களுக்கு நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம். நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
2: நான் சீதாரப்பன் பேசுறேன்.
0: பேர் சொல்லுங்க. என்ன என்ன பேருமா?
2: அம்மணி சீதாரப்பன்.
0: அம்மணி சீதாராமனா, பெருமாள்புரம். ஓகே, சொல்லுங்கம்மா, உங்க லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு நாள்.
2: தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து நான் மேல் இது மே மாசம் போனேன். அங்க வந்து ஜூலை 25 போனேன்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர்.
2: ஜூலை 25 அங்க போனேன். ஆமா, போனேன். அந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாள்.
0: ஓகேம்மா. ஓகே ஓகே, நன்றி நன்றிம்மா.
2: அதுல ஒரு பொண்ணு வந்து உங்க கூட ஒரு செல்பி எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டு செல்பி எடுத்துக்கிட்டேன். அந்த நாள் வந்து எனக்கு மறக்க முடியாத.
0: நம்ம ஊர்காரங்களை பார்க்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த ஊர் சாப்பாடை சாப்பிட்டுட்டு, இல்ல இல்ல கேளுங்க, நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. அந்த ஊர் சாப்பாடை சாப்பிட்டுட்டு இங்க நம்ம ஊருக்கு வந்து அந்த பழைய கஞ்சியை பார்த்தா ஒரு ஆசை வரும் பாத்தீங்களா? ஆஹா, அது மாதிரி இருக்கும் நம்ம ஒரு ஆளுக்கெல்லாம் அங்க பார்க்கும் போது.
2: சரிம்மா, பார்த்ததுமே அவங்க வந்து சுடிதார் தான் போட்டு இருந்தாங்க, ஆனாலும் பேசினாங்க,
0: பேசிட்டாங்க.
2: உடனே நான் திருநெல்வேலி உடனே

0: நன்றி
1: நிகழ்ச்சி கலந்துட்டதுக்கு நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சுந்தியம்மா. வணக்கம் ரம்யாம்மா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? காரைக்குறிச்சி கணக்கு
2: பாருங்க.
1: கொடைக்கானல் போனது ஃபர்ஸ்ட் டைம் என்ன?
2: ஆமாங்க.
1: அது உங்க விருப்பமா இல்ல அவங்க சும்மா போவோம் சம்மர்ல அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க?
2: இல்ல டூர் போடுவோம், எப்பவுமே வருஷம் வருஷம் போடுவாங்களா, அப்போ வந்து கொடைக்கானல் போட்டுருந்தாங்க. முன்னாடி ரெண்டு டைம் போடல, இந்த டைம் போட்டுருந்தாங்களா 2024ல போட்டுருந்தாங்க.
1: சரி,
2: அப்போ வந்து சந்தோஷமா இருந்தது. போன டைம் ஆலப்புழா கூட்டிட்டு போனாங்க 2025ல, அதுவும் மறக்க முடியாது.
1: ஓகே, இந்த வருஷம் எங்க போனீங்க?
2: நன்றி.
1: மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில நம்ம என்ன தலைவில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா,
1: உங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் பத்தி பேசிட்டு இருக்கோம். நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? ரம்யாம்மா
1: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க? பேரே சொல்லலையே ரம்யா இன்னைக்கு நம்ம அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனா வர நேர்கள்லாம் எங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஓகே சொல்லுங்க, உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள்.
2: என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள், திடீர்னு ஒரு நாள் சொரண்டையில இருந்து பாப்பாவும் பாப்பா அம்மாவும் இருந்தாங்க. ஐயோ, எனக்கு ஒரு சாக்காய், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: என்னைக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: அது ஒரு 7-8 மாசம் இருக்கும்.
1: இப்பந்தாப்போம் ரீசெண்டா?
2: ஆமா.
1: ஓகே ஓகேமா, நேர் நம்ம நேர் வந்திருக்காங்க அப்படிதானே? அவங்க
0: குரலை மட்டும் கேட்டு நேர்ல அவங்கள பார்த்த அனுபவம்
1: இப்படி சூப்பர் சூப்பர்.
2: எனக்கு எப்படி இருந்தா அவங்க ஃபோன் போட்டாங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வரணும்டு. அப்படியே எங்க வீட்டுக்கு வரீங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து.
1: சரி, அப்ப நாங்க ஒரு நாள் வந்தா என்ன பண்ணுவீங்க? தடபுடல விருந்தல ரெடி பண்ணி
2: வாங்க.
1: வாரம் வாரம் வாரம்
2: நீங்க எங்க ஊர் இருக்க பக்கம் ஊர் சுத்தி கடிக்கு வந்துறே.
1: கண்டிப்பா கண்டிப்பாமா, நீங்க சொன்னதுக்காகவாது சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கணும்னு ரம்யா.
0: ஆமா கண்டிப்பா.
1: ஓகே சூப்பர், நன்றி நன்றி சாந்திமா, நன்றி
2: ரம்யாமா. நீங்க பாட்டு என்ன பாட்டு நேரு கேட்கான்னு யோசிக்கவே வேண்டாம், எல்லா பாட்டும் சூப்பர் பாட்டு.
1: நன்றி பாடு, இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு சூப்பரான பாடல்கள் தான் கேட்டு ரசிங்க. சரியா?
2: சரி,
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்,
3: எனக்கு மறக்க முடியாத
1: சொல்லும் போதே ஒரு சிரிப்பு வருது. என்ன விஷயம்?
3: இல்ல, 2004 நவம்பர் 9 நீங்க டேட்டு வருஷம் எல்லாம் கேக்குறீங்களா?
1: இல்ல, மறக்க முடியாதனால ஞாபகம் இருக்குதானே செய்யும் நமக்கு, அதனால கேக்குறேன்.
3: அப்ப வந்து அன்னைக்கு என்னன்னா, மழை பெஞ்சது பாத்துக்கோங்க.
1: சரி,
3: மழை பெஞ்சது, எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும்னு. மழை பெய்யும் போது பஜ்ஜி சூடா சட்னி
1: அது கண்டிப்பா
3: குடுக்கு. அந்த காம்பினேஷனுக்கு ஈடு என கிடையாது. நான் எங்க சாப்பிட்டு சொல்லுறேன், ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும். பஜ்ஜி போட சோம்பலா இருக்கு, வீட்டுல வாழைக்காயும் இல்ல, என்ன வாங்க மாவு கரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே இவர் வந்து அதை பேசாம, சரி என்னமா இவ வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சாரு.

0: அப்ப கூட நினைச்சேன் இவர் போய் வழக்க வாங்கிட்டு வந்து குடுக்கலாமே வண்டியில போய் டூ வீலர்ல போய் நினைச்சேன். ஆனா சொல்லல, பேசாம விட்டுட்டேன். இது நான் சொன்னது 5 மணிக்கு சொல்லிருப்பேன். 6:30 எங்க நாத்தனார் சுட சுட வழக்க பஜ்ஜி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க வீட அடுத்த தெருவுல இருந்தது. அப்போ எங்க சார் கேட்டாங்க, ஏய் நீ பஜ்ஜி சாப்பிடணும்னு நினைச்சது அவளுக்கு எப்படி தெரியும்?
1: பிரபஞ்சம் போய் சொல்லிருக்கோம். நீங்க சொல்லிருப்பீங்க
0: முன்னாடி தானே நான் உட்கார்ந்து இருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் கடவுள்
1: இன்னைக்கு
0: வச்சிருக்காருன்னு சொன்னேன். அது சில நேரங்கள் இப்படித்தான் மேடம், நம்ம நினைக்காது நடக்கும், அதை மறக்கவே முடியாது.
1: நினைக்கிறதுமே நடக்கும். இப்போ நீங்க நினைச்சிருக்கீங்கல்ல பஜ்ஜி வந்து நினைச்சிருக்கீங்கல்ல, ஆனா வந்து பஜ்ஜி எப்படி வருங்கறே தெரியாம வந்திருக்கு. ஓகே சூப்பர்.
0: கிடைக்காது அப்படி கிடைக்கும்னு நினைக்கல, பஜ்ஜி சாப்பிடணும்னு நினைச்சேன்
1: நாத்தனார்
2: இப்போ கொண்டு வருவாங்க யோசிச்சுட்டு இருப்பீங்களா?
1: சரிமா, நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நேர்லே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. உறவை காத்த கிளி திரைப்படத்துல இருந்து டி ராஜேந்திரன் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் பி எஸ் சசிரேகாவின் குரல்களில் பாடல்.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து இன்னைக்கு ஸ்நேகிதிகள் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் எது
1: அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர் வந்துட்டாங்க, பேசிடலாமா?
0: பேசிடலாம்.
1: வணக்கம். வணக்கம், எனக்கு வந்தாச்சு, பேசலாம்.
0: வணக்கம்.
2: பக்கத்துல வசதி கூட இருந்து பாத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கம்மா. பரவாயில்லையே, மாத்திட்டீங்களே, சரவடின்னு மாத்திட்டீங்களே. ஆமா, சாந்த சுரபி கிடையாது, அது உண்மைதாங்க, சரவடி தான் நானு. சரி, நல்லா இருக்கு. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள்ட்டு.
3: மறக்க முடியாத நாள்னா 2003.
2: சரி.
3: ஏன்னா நான் வந்து அங்க
2: படிக்கிறேன்,
3: நிகழ்ச்சிக்கு தான் நமக்கு மூலமா, நமக்குள்ள நிகழ்ச்சி மூலமா அந்த கடிதம் போட்டேன். ஆனா ரெண்டாவது பெண்ணா என்ன தேர்ந்தெடுக்க நினைச்சு கூட பாக்கலாம் மேடம். மார்ச் மாசம் 24ஆம் தேதி நமக்குள்ள நிகழ்ச்சி மூலமா உங்களை தேர்வு பண்ணிருக்கு, நீங்க பேட்டி கொடுக்க வாங்கன்னு
2: சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க ரம்யா,
3: அது மறக்க முடியாது. அவங்களும் பூர்த்தி எடுத்தாங்க, ஏதோ கூட்டிட்டு வந்துட்டேன். அதிக படிக்கிறேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச பிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டேன்.
2: நாளாக பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும்.
3: கன்னியாகுமரி சீக்கிரமா பார்க்கணும் ஒரு ஆர்வம்.
2: என்ன அப்படியா? நோட் பண்ணுங்கடா, நோட் பண்ணுங்கடா. சரிம்மா, ரொம்ப ஓகே. அதாவது இந்த இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நேர் பேசினாங்க, பஜ்ஜி கேட்டேன், கடவுள் எப்படியா கொடுத்தாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்ப நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அதுவும் ஒரு நாள் நடக்கும். சரியா? சரிம்மா, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி,
3: நன்றி.
2: வணக்கம்.
0: ஓகே, உங்களுடைய இணைப்பு கிடைக்கல.
2: ஆமாம், சொல்லுங்கள் ரம்யா, உங்களுடைய மறக்க முடியாத நாள் லைஃப்பில்.
0: மறக்க முடியாத நாள்னால் நமக்கு வந்து எனக்கு வந்து பரிசு கிடைச்சது மறக்க முடியாத நாள். அதுவும் வந்து நம்ம மேடையில் ஏற்றி விட்டு கேள்வி கேட்டு, நம்ம மேடையில் ஏறணுன்னாலே கொஞ்சம் கை கால் நடுக்கலாம் இருக்கும். அந்த நடுக்கத்துலேயும் உட்கார வச்சு
2: நரம்பு தளர்ச்சி இருக்கா அப்படிங்கிற

0: தெரிய வரும். அந்த நடுக்கத்துலேயும் அவங்க கேள்வி கேட்டாங்க, கேட்ட கேள்வியெல்லாம் நமக்கு தெரிஞ்சு பதில் சொல்லி அதுக்கு முதல் பரிசு வாங்கின ஒரு அனுபவம் இருந்து, அதுவும் முதல் தடவை ஏற்றி விட்டுருக்காங்க, முதல் பரிசு வாங்குறோம் அப்படிங்கிறப்போ
1: இது
0: ரொம்ப
1: எந்த
0: சந்தோஷமா
1: வயசுல?
0: இருந்தது. இது வந்து காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது,
1: ஓகே
0: அதுவும் வேற ஒரு ஊருக்கு நாங்கள் போகிறோம்.
1: சரி.
0: நாங்களாம் திருநெல்வேலி விட்டு தாண்டாத ஒரு ஆள் இன்னொரு ஒரு ஊருக்கு போய் அங்கே இருக்கிற காலேஜில் வந்து நம்ம அந்த குவிஸ் அட்டன் பண்ணி அந்த ப்ரைஸ் வாங்குறதுலாம் ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத
1: கண்டிப்பா
0: மொமெண்ட்டு.
1: கண்டிப்பா. ஓகே, நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்
0: பேசிடலாம்.
1: வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம், பேசுங்க. என்னாச்சுங்க? வணக்கம் வணக்கம்,
2: வணக்கம்
1: யார்
2: சந்தியா
1: பே?
2: மேடம், ரம்யா மேடம் வணக்கம். நான் வாஷிங்ல இருந்து ஆனந்தி பேசுறேன். நல்லா
1: ஆனந்தி
2: இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். ஆனந்தி நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: ஓகே, சொல்லுங்க ஆனந்தி.
2: உங்க தலைப்பு கேட்டவொடனே எனக்கு அப்படியே எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா
1: ஏதாவது
2: வாழ்க்கை
1: சொல்லுங்க.
2: நம்ம ஒவ்வொரு நாளும் ரசிச்சு ரசிச்சு வாழறோம் பாத்தீங்களா.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: எல்லா நாளுமே எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எந்த நாளுமே என்னால மறக்க முடியல.
1: இந்த பதில நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க.
0: சரி அப்ப சொல்லுங்க.
2: உங்க
0: போன
2: வாழ்க்கையில
0: வாரம்
2: என்ன அப்படின்னு
0: செவ்வாய்க்கிழமை.
2: நம்ம

0: வாசனதி பேசுறேன். நல்லா
1: வானதி
0: இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். வானதி நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: ஓகே சொல்லுங்க
0: உங்க
1: வானதி.
0: தலைப்பு கேட்டவொடனே எனக்கு அப்படியே எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா
1: ஏதாவது
0: வாழ்க்கை
1: சொல்லுங்க.
0: ஒவ்வொரு நாளும் ரசிச்சு ரசிச்சு வாழறோம் பாத்தீங்களா.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: எல்லா நாளுமே எனக்கு விபரம் தெரிஞ்சதுல இருந்து எந்த நாளுமே என்னால மறக்க முடியாது.
1: இந்த பதில நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க.
2: சரி அப்ப சொல்லுங்க. போன வாரம் செவ்வாய்க்கிழமை
1: சொல்லுங்க. என்னமா என்ன சொன்னீங்க?
0: இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாமே ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம் இல்லையா. வெளியே போறோம், ஒரு புதிய கேரக்டர் சந்திக்கிறோம். அப்புறம் சமையல் எல்லாம் ரசிச்சு ரசிச்சு பண்ணனால அது எந்த நாளை குறிப்பிடந்து எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எல்லா நாளுமே நம்ம ரசிச்சு வாழ்றோம் இல்லையா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு கத்துக்கிறோம். ஒவ்வொன்னு ஒரு அசம்பாவிதம், ஒரு சம்பவம், ஒரு நன்மை, ஒரு எல்லாமே நடக்குது இல்லையா. அதனால அது
1: சரி, இருந்தாலும் ஏதோ ஒண்ணு உங்க அடி மனசுல ஒரு நாள் இருக்குமே.
2: ஆமா, உங்க கல்யாண நாள், குழந்தை பிறந்த நாள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் இருக்கும்ல
1: அடி மனசுல.
0: அந்த குழந்தைங்க பிறந்த நாள் அதெல்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த என்ன ரம்யா மேடம் போட்ட பாட்டு, இதனால மறக்க முடியாது.
1: ஓகே ஓகே, அப்படி தப்பிச்சிட்டாங்க சொல்லாமலே கடைசி வரைக்கும். சரி, நாங்க இதே பதிவு பண்ணிக்கிறோம். 26/5/2026 மறக்க முடியாத நேரம் வாசுதேவன் ஒரு ஆனந்திக்கு. சரியா? சரிம்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. பரவாயில்லையே ரம்யா, நீங்கள் தேடி தேடி போட்ட பாடல்களுக்கு வரவேற்பு பயங்கரமாக இருக்குதே. ஓகே, இப்போ நம்மளும் ஒரு பாடலை போட்டுருவோமா?
2: போட்டுடலாம். என்ன பாட்டு?
1: சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கிறீங்களே. பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் இளையராஜா மற்றும் உமா ரமணனின் குரல்களில் பாடல்.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்பு பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கி தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க் ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா

0: வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அஇஅதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று மூன்று உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய மூன்று தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2 இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: நேரம் பிற்பகல் 12:52 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 106.6. இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதே. இன்றைக்கி ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் எது அப்படின்னு தான் நாங்கள் கேட்டிருந்தோம்.
1: நேர்வட்டாங்க பேசுகிறோம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: மகாலட்சுமி பேசுகிறேம்மா.
1: திருநெல்வேலி மகாலட்சுமி.
2: வானொலிக்கு ரொம்ப நன்றிம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: இந்த மாதிரி மன அழுத்தம், மனநோய் உள்ளவங்களுக்கு, உடல் நோய் உள்ளவங்களுக்கு அதுல இருந்த வானொலி நிலையம் தான் ஆறுதல்மா.
1: ஓகே ஓகேம்மா. ஓகே.
2: எங்களை நடமாட வைக்கிறது, உயிரோட இருக்க வைக்கிறது வானொலி நிலையம்.
1: சரிம்மா, சந்தோஷம் சந்தோஷம். சொல்லுங்க
2: மேடம்.
1: உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள்?
2: என் தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் 2 பொண்ணு கொடுத்தாங்க, அதுல என் தங்கச்சியே தான் பிடிச்சிருக்குன்னாங்க. அதனால என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி பேர்காலம் பார்த்தாச்சு. எங்க ஆச்சி, எனக்கு அம்மா கிடையாது, எங்க ஆச்சி தான் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அதனால எனக்கு வந்து பெரியவள் வச்சுட்டு சின்னவள் வச்சிருக்க ஏதோ ஊனோன்னு நினைப்பாங்களோ அப்படின்னு எங்க ஆச்சி பயந்துட்டாங்க. அவசரமா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சு முடிச்சாங்க. அதுவும் நான் வந்து புது நேரம், அதனால என்ன கருப்பு கருப்புன்னு ஒதுக்குனாங்க. எங்க ஆளுக்கள்ல சிங்கிள எல்லாரும் கலரா இருப்பாங்க, அதனால கருப்பு கருப்புன்னு அதுவா கருப்பா இருக்கா வேண்டாம். நான் கொஞ்சம் கரெக்டா நீதி நேர்ம நியாயமா கரெக்டா நடப்பேன். பின்னாடி குறை சொல்ல மாட்டேன். அதனால அவங்களுக்கு மத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம்
1: சுத்தமா பிடிக்காது யாருக்குமே. அப்படித்தானே?
2: எனக்கு டக்குன்னு கல்யாணம் ஆட்சி ஏற்பாடு பண்ணாங்க. சௌத்த மாப்பிள்ளையா, சௌத்த மாப்பிள்ளையா, நல்ல வெள்ள மனம் உள்ளவங்களா, நல்ல உழைப்பாளியா, நல்ல மாப்பிள்ளையா எனக்கு கிடைச்சதுமா.
1: கல்யாண நாள் மறக்க முடியாத நாளா?
2: ஆமா, எனக்கு கல்யாண நாள்
1: வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி
2: நன்றி.
1: ரம்யா.
0: சந்தியா, நீங்க சொல்லவே இல்லையே உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் என்ன?
1: மறக்க முடியாத நாள்னா நம்ம ஏருக்கு வந்ததுதான்.
0: ஓகே. ஆல் இந்தியா ரேடியோல வேலை கிடைத்து அந்த நாள்
1: அது வேலை கிடைச்சது, அது ஒன்று. ப்ளஸ் அது என்ன சொல்கிறது, மொதல் அந்த ஷோ பண்ணுவோம் இல்லையா, அது வந்து December 18. அது வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப ஒரு இன்றைக்கும் அந்த ஞாபகத்தில் இருக்குது. என் கூட ஐஸ்வர்யா தான் இருந்தாங்க. என்ன சொல்கிறது, இந்த நிகழ்ச்சி போச்சு ரெயின்போ இண்டியான்னு முன்னாடி ஒரு மணித்திருநாடுக்கு முன்னாடி ஒரு நேமில் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ப்ரோக்ராம், அந்த 1 hour ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க பண்ணுறதுக்கு. அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லபடியாக பண்ணோம். ஒரு படப்படப்பு அது இருந்தது, அந்த சீட்டில் உட்கார்ற வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, வந்துருச்சு, அந்த ஃப்ளோ வந்துருச்சு, அப்படியே பேசியாச்சு. அதனால் அந்த நாள் மறக்க முடியாத நாள் தான்.
0: ஓகே. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலேயும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு நாள் மறக்க முடியாத நாளாக இருக்கும். அது வந்து மகிழ்வான நாளாக இருக்கலாம், இல்லை நமக்கு சோகம் தரக்கூடிய நாளாக இருக்கலாம். ஆனால் என்னவாக இருந்தாலும் அந்த நினைவுகள் நமக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அதில் இருக்கக்கூடிய நல்ல நினைவுகளை நம்ம மீட்டெடுப்போம். அந்த நினைவுகளை, நம்ம பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த நினைவுகள் நம்மளை இன்னும் வாழ்நாளாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு நகர்த்தி கொண்டு போகும் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா தோழிகளுக்கும், கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும்
1: பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன், மற்றும்
0: நான் அஜய் ரம்யா.
1: நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் 1000 பூக்கள் மலரட்டும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இந்திய மொழி பாடப்புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் கல்வியில் பிராந்திய மொழிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி பொருட்களை வழங்க உதவும். இதனால் மொழி இடைவெளியை குறைத்து மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்ளவும், வெவ்வேறு மொழியியல் பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் பயனடையவும் உதவும். மொழியியல் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கல்வியில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் உந்துதலுடன் இந்த திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. பாரதிய பாஷா புஸ்தக் திட்டமான இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் படிப்பு வளங்களை வழங்கும். இது அஸ்மிதா, ஆக்மெண்டிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் த்ரூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் அகடமிக் ரைட்டிங். அதாவது மொழிபெயர்ப்பு மற்றும் கல்வி எழுத்து மூலம் இந்திய மொழிகளில் ஆய்வுப் பொருட்களை மேம்படுத்துதல் முயற்சியை நிறைவு செய்கிறது. இது அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 22,000 புத்தகங்களை உருவாக்க உதவும். பள்ளிகள் மற்றும் உயர்கல்வியில் உள்ள பாடப்புத்தகங்கள், கற்றல் பொருட்கள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆன்லைனில் கிடைக்கும். இந்த திட்டம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனான பல்கலைக்கழக மானியக்குழு UGC மற்றும் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரதிய பாஷா சமிதி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாக இருக்கும். இந்த திட்டமானது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், வணிகம், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் கவனம் செலுத்தும். டிஜிட்டல் வளங்கள் மற்றும் ஆய்வுப் பொருட்கள் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் மின் கற்றல் தளங்களான இபிஜி பாட்சாலா, தீக்ஷா மற்றும் இந்திய தேசிய டிஜிட்டல் நூலகம் ஆகியவற்றில் கிடைக்கும். பல இந்திய மொழிகளில் டிஜிட்டல் கல்வி வளங்களை வழங்குவது மொழி சார்ந்த கல்வியை வலுப்படுத்தும். மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கும் வாய்ப்பையும் வழங்கும். தாய்மொழி அல்லாத பிற மொழிகளில் சிக்கலான பாடங்களை புரிந்து கொள்ள சிரமப்படும் மாணவர்களுக்கு இது மிகவும் உதவும். இது மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான மொழியில் உயர்கல்வியை தொடர வழிவகை செய்யும், வேலைவாய்ப்புகளை மேம்படுத்தும். பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் இந்திய மொழிகளில் உயர்தர கல்வி பொருட்கள் மற்றும் புத்தகங்களை வழங்குவதனால் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. டிஜிட்டல் கற்றல் புதுமைகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பல்வேறு மொழியியல் பின்னணிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே மொழி இடைவெளியையும் இது குறைக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை அமைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் மனங்களிடையே ஆர்வத்தையும் அறிவியல் மனப்பான்மையையும் வளர்ப்பதற்கு இந்த திட்டம் உதவும். இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டத்தால் கற்றல் மற்றும் வெற்றிக்கு மொழி இனி ஒரு தடையாக இருக்காது.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Valsa Williams. External Affairs Minister Dr. S. Jaishankar today chaired the Quad Foreign Ministers meeting in New Delhi. Foreign Minister of Australia Penny Wong, Foreign Minister of Japan Toshimitsu Motegi and U.S. Secretary of State Marco Rubio attended the meeting. The Quad nations agreed on Indo-Pacific Maritime Surveillance Initiative and on a common operating picture in the maritime domain.

வணக்கம் நேர்களே, நேரம் 1:11. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா? நிகழ்ச்சியில கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா ஜெகன். இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சி எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நம்முடைய இந்திய சமையலறைகளில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா அது தேங்காய். இளநீர், அப்புறம் இளநீருக்கு இருக்கக்கூடிய வழுக்க, தேங்காய், தேங்காய் தண்ணின்னு எதையுமே நம்ம வந்து தவிர்க்கவே முடியாதுங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்திற்குமே ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த உலர்ந்த தேங்காய்னு சொல்லக்கூடிய கொப்பரை தேங்காயும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து எண்ணெய் தயாரிப்பு பயன்பாட்டிற்கு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது, உடல் ஆரோக்கியத்திற்குமே அதிக நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது இந்த கொப்பரை தேங்காய். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கொப்பரை தேங்காயின் நன்மைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நேர்களே. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் பி. ஜெயச்சந்திரன் மற்றும் சசிரேகாவின் குரல்களில் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 1:20 கேட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குப்பரை தேங்காய் நன்மைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் நேர்களே. தேங்காய் நல்லா அளவுக்கு மீறி முத்தி இருந்து அது உள்ள இருக்கக்கூடிய தண்ணியும் வத்தி இருந்தால் தான் அந்த குப்பரை தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த தேங்காய் வந்து நல்லா வெயிலில் உலர்த்தணும் அப்படின்னா நீர் வற்றாமல் இருக்கக்கூடியதையும் வெயிலில் உலர்த்தணும் அப்படின்னா குப்பரை தேங்காவாக மாறிடும். அதுல இருந்தா என்ன எடுக்கிறாங்க, இந்த கொப்பரை தேங்காயில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ சத்துக்கள் இருக்கா. இது வந்து முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குமா, ஆண்மையை பெருக்கக்கூடியதாக இருக்குமா, தைராய்டு சுரப்பின் செல்களை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய விதமாகவும் இருக்குமா இந்த கொப்பரை தேங்காய்.

5:25 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கொப்பரை தேங்காய் நன்மைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் நேர்களே. இந்த கொப்பரை தேங்காயில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சிஇ, வைட்டமின் B6, தாமிரம், செலினியம், இரும்பு, மெக்னீஷியம், பொட்டாசியம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சொல்லும் போதே எனக்கு மூச்சு வாங்குது, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். இது வந்து ஆரோக்கியமான கொழுப்பு, அதாவது நல்ல கொழுப்பு உள்ளது இந்த கொப்பரை தேங்காய். நம்ம செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. அப்புறம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்குமே உதவியாக இருக்குது கொப்பரை தேங்காய். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. புவனா ஒரு கேள்விக்குரிய திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராமின் குரல்களில் பாடல்.

0: மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 1:31 கேட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கொப்பரை தேங்காய் நன்மைகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நேர்களே. நம்ம சருமத்துக்கு தேங்காய் எண்ணெய் வந்து எவ்வளோ நன்மைகள் தருதோ அதே மாதிரி இந்த கொப்பரை தேங்காய் பார்த்திங்கன்னா உள்ள சாப்பிட்றதன் மூலமாக நமக்கு பல நன்மைகளை தருதாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் சரி, நல்ல கொழுப்புமே சரி, நம்ம சருமத்துக்கு வந்து ஊட்டச்சத்து தரக்கூடியதாக இருக்குதான். இதில் உள்ள லாரிக் அமிலம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குதான். அப்புறம் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை வந்து எதிர்த்து போராடுதாங்க. உங்கள் சரும நல்லா அழகாக அமிழணும் அப்படின்னா கொப்பரை தேங்காய் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. நிறமாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஜென்சியின் குரலில் பாடல்.

நீங்களே கேட்டுட்ருக்கீங்க நிலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி கொப்பரை தேங்காயின் நன்மைகள் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோங்க. இந்த கொப்பரை தேங்காய் பார்த்திங்கன்னா மூளையின் செயல்பாட்டை வந்து ஊக்கப்படுத்துமா, நரம்பியல் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவுமாங்க. இந்த கொப்பரை தேங்காயில் பார்த்திங்கன்னா அதிக கலோரிகள் இருக்குது, அதாவது சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. உடல் வளைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிரும். எனக்கு உடல் எடை வந்து கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையே இல்லை, இது வந்து கலோரிகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் உங்களுக்கு ஒன்றும் செய்யாதுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொப்பரை தேங்காயில் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது. இதை எடுத்துக்கும் போது இரும்பு சத்து நம்ம கிடைக்கும், அதிலும் பெண்களுக்கு இது ரொம்பவே நல்லது இந்த கொப்பரை தேங்காய். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கவி கோயில் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக

செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அமைச்சர், படைப்பாற்றல் திறன், புதுமையான கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் குவாட் நாடுகள் வளம் மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். ஜனநாயக நாடுகளாக திகழும் குவாட் நாடுகள் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உயர் கவனம் செலுத்தி வருவதையும் அவர் எடுத்துரைத்தார். குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உலகளாவிய பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் விரிவாக்கம், கண்காணிப்பு, விழிப்புணர்வு, தளவாட இணைப்புகள், கடல் வழித்தடம், திறன் மேம்பாடு, மனிதநேய உதவிகள், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் உட்பட கடல்சார் மேம்பாட்டு பணிகள் சீராக விரிவடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குவாட் நாடுகள் வரும் காலங்களில் இவை அனைத்தையும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டொஷிமிட்சு மோட்டுகி ஆகியோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நாளை புதுடெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் அவர் அப்போது எடுத்துரைத்து நிதி உதவியை கோர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் அஇஅதிமுக உறுப்பினர்கள் நேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று அவர் சமர்ப்பித்தார். இதனிடையே மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்ட முடிவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான அஇஅதிமுக கொறடா திரு அக்ரியஷ் கிருஷ்ணமூர்த்தி அவைத்தலைவரை சந்தித்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கோரி மனுவை அவரிடம் சமர்ப்பித்துள்ளார். நம் நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை வலுப்படுத்தி அனைவருக்கும் இலகுவான இணையதள சேவையை உறுதி செய்ய பிஎம் வாணி பிரதமரின் வைஃபை வலைதள கட்டமைப்பின் கீழ் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தற்போதைய டிஜிட்டல் மய சூழலில் இந்த பொது கட்டமைப்பு இளைஞர்கள், பயணிகள், தொழில் நிபுணர்கள், சிறு வர்த்தகர்கள் உள்ளிட்டோருக்கு இன்றியமையா பயனளிக்கும் என்று தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி கூறியுள்ளார். சர்வதேச நிலையிலான பொது வைஃபை மற்றும் QR கோடை பயன்படுத்தி இணையதள சேவையை அனைத்து பயனாளிகளும் எளிதாக பெற இது வழிகோலுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் தொடர்பை பயன்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்ட செயலாக்கத்தின் நடவடிக்கையாக இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. செமிகான் இந்தியா திட்டத்தின் கீழ் 12 கட்டமைப்பு திட்டங்களுக்கும் 24 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கும் அங்கீகாரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முதலீட்டாளர்கள் ஆதரவு என்ற இணையதள சேவையையும் செமிகண்டக்டர் இயக்கம் தொடங்கியுள்ளது. அரசின் திட்டங்கள், கொள்கைகள், அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள், முதலீட்டாளர்களுக்கான தேவைகள் போன்றவை குறித்த பல்வேறு தகவல்களை இந்த இணையதளத்தின் மூலம் பெற முடியும். இந்த இணையதளத்தை தொடர்பு கொள்ள இந்திய செமிகண்டக்டர் மிஷின் வலைதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே அரிய வகை கனிமங்களை பதப்படுத்துதல், பாதுகாப்பான விநியோகம், சுரங்க நடவடிக்கைகளில் இருதரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தால் விநியோக சங்கிலிகள் வலுவடைந்து பரவலாக்கப்படுவதோடு ஒருங்கிணைந்த நிதி திட்டங்களை மேற்கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. அரிய வகை கனிமங்களின் மேலாண்மையை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் செல்லவும் இந்த ஒப்பந்தம் வழிகோலுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம்

0: வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. ஆணையத்தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவு குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா இன்று விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையும் குரு பெயர்ச்சி விழா இன்று திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலம் என்று வழங்கப்படும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் காலை 11 மணிக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குரு பகவானுக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்தனர். ஆலங்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில், மயிலாடுதுறை வதானேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோவில்களில் குரு பெயர்ச்சி அபிஷேக ஆராதனைகள் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றன. நெல்லை மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செம்மறி கிடாய் ஒன்று 55,000 ரூபாய் வரை விற்பனையானது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொட்டுக்குட்டி, மகிழம்பாடி, கருப்பு கிடா, பல்லையாடு உள்ளிட்ட ஆடு வகைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்த நிலையில் 4 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆட்டுச்சந்தையான மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களைகட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாட உள்ள நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுப்பதற்காக ஆடு வாங்குவதற்காக மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் குவிந்தனர். அதிகாலை தொடங்கிய ஆட்டுச்சந்தையில் இதுவரை 4 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஒரு ஆட்டுக்கடாய் ரூபாய் 55,000 முதல் 60,000 வரை விற்பனையானதாக கூறப்படுகிறது.
3: நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: பொள்ளாச்சி மாட்டு சந்தையிலும் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி 4,000-க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனையாகி 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களில் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 15/6/2026 வரை PM கிசான் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இம்முகாம்களில் விவசாயிகள் அனைவரும் இக்கௌரவ நிதித்தொகை பெறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அந்தந்த பகுதி இவ்வலுவலர்களை தொடர்பு கொண்டு சரி செய்து கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடல் நீரில் விழுந்த 4 மீனவர்களில் 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையிலிருந்து பைபர் படகில் மீன்பிடிக்க 4 மீனவர்கள் சென்றனர். கடல் காற்றின் வேகத்தால் படகு கடலில் கவிழ்ந்தது. படகு கரைக்கு வந்து சேராதை தொடர்ந்து சக மீனவர்கள் படகினை தேடி கடலுக்கு சென்றனர். அப்போது படகு கவிழ்ந்த மீனவர்கள் தத்தளிப்பு தெரியவந்தது. இதையடுத்து உடனடியாக சக மீனவர்கள் கடல் தத்தளித்த 3 மீனவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அன்புச்செல்வம் என்கின்ற மீனவர் காற்றின் வேகத்தால் கடலில் அடித்து செல்லப்பட்டதால் அவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினரும் கப்பல் படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் விக்டர் லாயை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
6: நேரம் இப்பொழுது 1:55 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: நலம்தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
1: பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.
2: பல் நிறையா இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த மாதிரி தான் நெருக்கமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரெஷ் பண்ணுறப்போ நம்மளால் எல்லா இடங்கள்லையுமே நம்ம சின்ன சின்ன கூடிய இடங்களில் நம்மளால் ப்ரெஷ் பண்ண முடியாது. ஸோ அப்படி ப்ரெஷ் பண்ணாலுமே அங்கே உள்ள அழுக்கு வந்து நமக்கு ரிமூவ் ஆகாது. ஸோ அந்த அழுக்கு வந்து நாளடைவில் ரொம்ப ஹார்ட் ஆயிரும், நார்மல் ப்ரெஷ்ஷிங்கில் ரிமூவ் ஆகாத மாதிரி ஒரு மாதிரி செட் ஆயிரும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து கம்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம ஈறு பிரச்சனைகள் ஏற்படும். ஈரிலேருந்து அது திரும்ப எலும்புக்கும் பிரச்சனை வந்து போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அது என்னாகும் அப்படின்னா ஒரு 30-35 வயசுலேயே அவங்களுக்கு வந்து அந்த பற்கள்லாம் ரொம்ப லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஆட ஆரம்பிச்சிடும். என்ன சாப்பிட்டாலுமே முன்பல்ல எதுவும் கடிக்க முடியாது, இல்லை பின்னாடியுமே பல்லு எதுவுமே நம்ம கடிச்சோன்னா ஆட ஆரம்பிக்கும். அப்படி ஆடிட்டு இருக்கும்போது நம்மளால் கடிக்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஏர்லியராக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்குமே ஆர்த்தனாடிக் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப இடம் இல்லாததுனால தான் நமக்கு வந்து அந்த நெருக்கங்கள் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வேறு வழி இல்லை, எப்படியும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ அப்படின்றப்போ மேலே 2 பல் இல்லைனா கீழே 2 பல், ஒரு சில பேருக்கு மேலே மட்டும் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும், இல்லைன்னா கீழேயுமே 2-2 பல் நம்ம மேலே 2 கீழே 2 எடுத்துட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பல்லோட ஸ்பேஸ் நமக்கு கிடச்சிரும். அந்த கிடைச்ச ஸ்பேஸில் நம்ம வந்து எல்லா பல்லையுமே நீட்டாக அலைன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம சீக்கிரமாக பண்ணுறப்போ அவங்களுக்கு ப்ரெஷ்ஷிங் ஈஸியாக இருக்கும், அந்த அழுக்கு சேராது, அதிலேருந்து ஈர் பிரச்சனையை தவிர்த்துக்கலாம், எலும்பு பாதிப்படையாமல் இருக்கும். ஸோ அதில் பல்லை நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு 30 வயசில் பல்லை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தவிர்த்துக்கலாம். மேலே வந்து ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு பல்லை எடுத்துருவோம், கீழேயுமே ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு பல்லை எடுத்துருவோம். எடுத்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும், அப்போ நம்ம கம்பி போட்டு அந்த ஸ்பேஸில் மற்ற பற்களை நகர்த்திடுவோம், நகர்த்தி அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிடுவோம். இடைஞ்சலாம் இருக்காது. அந்த ஆர்த்தனாடிக் ட்ரீட்மெண்ட் பண்ணுற அந்த ஒரு 1 இயர் உங்களுக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே நாங்களே சொல்லிடுவோம். டயட் சார்ட், ரொம்ப ஹெவி ஃபுட்ஸ் எடுத்துக்கூடாது, அதை வந்து ஹார்டாக பரோட்டா சப்பாத்தி பூரி அந்த மாதிரி ஹெவி ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கூடாது, சாக்லேட்ஸு. ஸோ ஸ்டிக்கி ஃபுட்ஸும் அவ்வளோவா நீங்கள் எடுத்துக்கூடாது, ஏன்னா நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த கிளிப்ஸுமே இல்லைனா வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிட்டே இருக்கும், அதை நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டும் அதுக்கான டயட் ஃபாலோ பண்ணுறதும் ஒரு சார்ட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. ஒரு சில காரணங்கள்னால வந்து ஒரு ரொம்ப சீக்கிரமே 35-40 வயசில் உள்ளவங்களுக்குமே எல்லா பல்லுமே இழந்துருவாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுனாலும் அவங்க வந்து எல்லா பல்லையுமே இழக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து நம்ம கல்டிமாட்டுற செட்டு வந்து கண்டிப்பாக அவங்களே வந்து ஐயோ கல்ட்டி மாட்டணுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபிக்ஸட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்ப்ளான்ட், செயற்கையான வேர் மாதிரி நம்ம பொருத்துவோம் உள்ள, அவங்களுடைய எலும்பில் வந்து துளை மாதிரி போட்டு செயற்கை வேர் வந்து பொருத்தி அந்த வேரோட சப்போர்ட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸடாகவே அவங்களுக்கு பல்லு கட்டுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது.
3: This is Akashwani and I am Valsa Williams with the Midday News. The headlines. External Affairs Minister Dr. S. Jaishankar chairs Quad Foreign Ministers meeting in New Delhi. Quad commits to stable and secure energy markets. India and the US sign key agreement to strengthen supply, mining and processing of critical minerals and rare earths. Union Home Minister Amit Shah visits Sancho border post in Rajasthan, launches Vibrant Villages Program 2 in border regions of the state. Millions of pilgrims begin main ritual of Hajj pilgrimage in Saudi Arabia. And in the IPL Qualifier 1, Gujarat Titans to take on defense.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள் இன்று.

0: உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள். நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம் பாரதத்தின் சிறப்புகளை பட்டியலிடும் மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. காஞ்சிபுரம் பட்டு, சேலம் மாம்பழம், மதுரை மல்லி, திண்டுக்கல் பூட்டு, இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த சிறப்பான விஷயங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக வழங்கப்படுவது தான் புவிசார் குறியீடு. நம்ம இந்தியாவில் அதிகமான பொருட்களுக்கு புவிசார் குறியீடுகளை வாங்கின மாநிலங்களில் நம்ம தமிழ்நாடும் ஒன்றுங்க. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அப்படி புவிசார் குறியீடு பெற்ற சேலம் ஜவ்வரிசி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரலில், வைரமுத்து வரிகளில், வித்யாசாகர் இசையில் கேட்கலாம் தம்பி திரைப்படத்திலிருந்து.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பர்சனல் லோன் ஆஃபர்.
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
9: கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து மணி திருநாடு. சேகோ, சாபுதானா அப்படின்னு பல பெயர்களில் சொல்லப்படக்கூடிய ஜவ்வரிசியை பெரும்பாலும் நாம் பாயசம் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போல்லாம் வடகம் கூட அதில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பண்டிகை நாட்களில் ஒரு முக்கிய உணவாக இந்த ஜவ்வரிசியை தான் பயன்படுத்துவாங்களாம். அப்படிப்பட்ட இந்த ஜவ்வரிசி எதிலிருந்து தயாரிக்கிறாங்க தெரியுமா? மரவள்ளி கிழங்குலேருந்து. மரவள்ளி கிழங்கு வறட்சியை தாங்கும் தன்மை கொண்ட பயிர். இந்த மரவள்ளி கிழங்கை தோல் நீக்கி பதப்படுத்தி மாவாக்கி அதிலிருந்து தான் ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க. இந்த ஜவ்வரிசி நம்ம இந்தியாவில் சேலத்தில் தான் அதிகமாக வந்து உற்பத்தி செய்யப்படுது. எப்போலேருந்து இந்த ஜவ்வரிசியை தயாரிக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். பாடலுக்கு பிறகு கேட்கலாம். பாடல் யுக பாரதி வரிகளில் சாதனா சர்க்கம் மதுபாலகிருஷ்ணன் பாடியிருக்கிறாங்க. வித்யாசாகர் இசையில் மதுர திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டு இருக்குது.

0: கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6, இது மணித்தெரு நாடு. இரண்டாம் உலக போர் நடக்கும்போது பல பொருள்களுடைய இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. அதில் முக்கியமான ஒன்று மைதா மாவு, இன்னொன்று இந்தோனேஷியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஜாவா அரிசி. இந்த ஜாவா அரிசி இறக்குமதி செய்யறதுக்கு தடை செய்யப்பட்டதால் போப்பட் லால் ஷா அப்படிங்கிறவர் மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். அந்த சமயத்தில் சேலத்தைச் சேர்ந்த மாணிக்கம் செட்டியார் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, மைதா மாவுக்கு மாற்றாக மரவள்ளி கிழங்குலேருந்து மாவு தயாரித்து விற்பனை செய்துட்டு இருந்தார். இதை கேள்விப்பட்ட போப்பட் லால் ஷா மாணிக்கம் செட்டியாரோடு சேர்ந்து அந்த மரவள்ளி கிழங்குலேருந்து கிடைச்ச மாவை வச்சு நம்ம ஜாவா அரிசிக்கு மாற்றா நம்ம ஏன் ஜவ்வரிசி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜவ்வரிசியை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்களாம். இப்படி தான் மரவள்ளி கிழங்குல இருந்து ஜவ்வரிசி தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். வித்யாசாகர் இசையில் அறை எண் 305 கடவுள் இந்த திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். தொடர்ந்து நினைச்சிருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திரு நாடு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

கேட்டுட்ருக்குறீங்க மணித்திருநாடு நம்ம எஃப்எம் ரெயின்போ 106.6. சேலத்தில் தான் மரவள்ளிக்கிழங்கும் மரவள்ளிக்கிழங்குலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஜவ்வரிசியும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது. மரவள்ளிக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் இது வறட்சியை தாங்கக்கூடியது, அதனால் இதுக்கு அதிக அளவில் தண்ணி தேவைப்படாது. இதனாலே விவசாயிகளுக்கு அதிக செலவு இல்லாமல் நிறைய விளைச்சலை தரக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னே சொல்லலாம். சேலத்தில் தயாரிக்கப்படக்கூடிய ஜவ்வரிசி இன்னும் நல்லாவே தரமாகவே இருக்குமா, அதனால தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து சேலத்தில் ஜவ்வரிசி ஸ்டார்ச் தர ஆய்வு மற்றும் வணிக ஒருங்கிணைப்புக்காக சேகோ சர்வ் கூட்டுறவு நிறுவனத்தை இங்கே சேலத்தில் நம்மளுடைய அரசாங்கம் தொடங்கி செயல்படுத்திட்டுருக்குறாங்க. இதில் 374 உறுப்பினர்கள் இருப்பாங்களாம். நாட்டிலேயே ஜவ்வரிசிக்குன்னு ஒரே ஒரு விற்பனை கேந்திரமாக இங்கே சேலத்தில் இருக்கக்கூடிய சேகோ சர்வ் சங்கம் வந்து செயல்பட்டு வருது. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வித்யாசாகர் இசையில் பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

மணித்திரு நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 பாரம்பரியமாக தயாரிக்கக்கூடிய அந்த ஜவ்வரிசிக்கு சேலம் சேகோ அப்படிங்கிற பெயரில் புவிசார் குறியீடும் வந்து கிடச்சிருக்குது. இந்த ஜவ்வரிசியில் புரதம், கார்போஹைட்ரேட் அதெல்லாம் இருக்கிறதால நம்மளுடைய தசைகளுக்கு நல்ல வலிமையை தர்றதோட ரத்த சோகையும் போக்குங்க. அல்சர்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று புண்ணை ஆற்றுவது, பசியை தூண்டுவதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதனால் வயிறு புண் இருக்கிறவங்க, நல்லா சரியாக சாப்பிடவே முடியல அப்படிங்கிறவங்கலாம் இந்த ஜவ்வரிசியில் கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். அந்த ஜவ்வரிசி ரொம்ப எளிதில் ஜீரணமும் ஆகும். பாயசங்கள், இனிப்பு வகைகள், குழந்தைகளுக்கான காலை உணவு அப்படின்னு நம்ம பல வகைகளில் இந்த ஜவ்வரிசியை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதுவும் அதிக அளவில் சேல்ஸில் தயாரிக்கிறாங்க. அதனாலே இதுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வித்யாசாகர் இசையில் தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இது மணித்திருநாடு. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சேலம் ஜவ்வரிசி பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். இந்த சேலம் ஜவ்வரிசிக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு கிடைக்கும்போது அதுக்கான அங்கீகாரம் சர்வதேச அளவில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த ஜவ்வரிசிக்கும் சர்வதேச அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு. இதனால் மரவள்ளி கிழங்கு பயிரிடக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் நல்ல விலை கிடைக்கும். ஜவ்வரிசி மற்றும் மரவள்ளி கிழங்குலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய பல்வேறு வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்குமே வந்து நல்ல வரவேற்பு வந்து இருக்கும். நம்ம வெளிநாடுகள்லேயும் ஏற்றுமதி செய்கிறதுக்கு அதிக அளவில் வந்து வாய்ப்பு கிடைக்கும். இதனால் நம்மளுடைய இந்திய பொருளாதாரமும் மேம்படும்.

கூச்சமொன்னை நெட்டி தள்ள நான் கண்டே. கொடியினில் காய்கிற சுடிதார் எடுத்து மடிக்கிற சாக்கில் வாசனை பிடித்து மூச்சில் உன்னை

0: காரணம். அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்களின் நினைவிற்கு நேர்களே, பிற்பகல் 3:02 குக்கோ நிகழ்ச்சி இருக்குது. இதில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு பெறலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. 9943630794 9443306074. இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் இதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி வைங்க. 3:02 குக்கோ நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலை நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் 8:05 குக்கோ நிகழ்ச்சி இருக்குது, அதிலையும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்கலாம். 10:00 தாலாட்டம் தின்ற நிகழ்ச்சி இருக்குது, இதில் நீங்கள் தொலைபேசி வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு பெறலாம். இத்தனை நிகழ்ச்சி இருக்குது, எனக்கு ஒரு நிகழ்ச்சியில் கூட எனக்கு பாடல் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நேர்களே. நேரம் 2:53 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிச்சிங்க மணித்திருநாடு. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சேலம் ஜவ்வரிசியை பற்றி தான் சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கேட்கலாம். வித்யாசாகர் இசையில் பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரலில் மணித்திருநாடு நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக இதோ. பாடலை தொடர்ந்து 3:00 செய்திச்சிருக்கும். அதனைத் தொடர்ந்து 3:02 குக்கோ நிகழ்ச்சி இருக்குது. உங்களுடைய பாடல்களை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு வரலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் ரபின் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஹஜ் புனித யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட செயல்முறை கிடங்குகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப. வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டி அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை 5 புதிய தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பயிற்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி

பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, நேரம் 3:03 கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நேர்விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சி நம்மகிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். நேர்களே, நீங்களும் நம்ம குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 9443-60794, திரும்பவும் சொல்கிறேன், 9443-60794 இந்த நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் டைப் பண்ணி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாசரேத் ராஜேஸ்வரன் அவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குது, நினைவு சின்னம் திரைப்படத்திலிருந்து.
1: வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்ட போறேன்டி,

நெருங்கி வரும் வைகாசி மாசத்துல பந்தரொன்னு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்ட போறேண்டி, ரெண்டு வாழை மரம் கட்ட போறேண்டி.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க கொக்கோ நிகழ்ச்சி. அடுத்த பாடல் நெல்லை ராஜேஷ் அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு. 6 திரைப்படத்திலிருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

மணி 15 நிமிடங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடையாம்புலி அருள்ராஜ், அபிஷேக், அனீஸ் இவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரியங்காவூர் சரவணகுமார் அவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குது பத்ரி திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முரளிராஜ் மாதேஷ் கதிரவன் நீலமேகபுரத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க, காதல் கோட்டை திரைப்படத்துலேருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நிமிடங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர்விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆரியங்காவூர் மங்கை. அவங்களோட விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு நேர்களே, நெஞ்சநிலை திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழாகுளம் வளர்மதி அவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குது, தலைவாசல் திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: விருப்பாடல் தான் வந்துட்டே இருக்கு மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 3:53 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கொக்கோ நேர்விருப்ப பாடல்கள். கொக்கோ நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாலார்குளம் போர்ஜியா, பிரீத்தி, கேப்ரின், பிரான்சிஸ் இவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, குக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேர்கள் நிறைய பேர் பாடல் கேட்டிருக்காங்க, ஆனால் அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு 10 பேர் 11 பேருக்கு தான் பாடல் கொடுக்க முடியுது. யாரெல்லாம் அப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடையம்பலி முத்துச்செல்வி, மாரியம்மாள், ஆகாஷ், பால் தினகரன், அப்புறம் வி கே புரம், முகமது, குருவன்கோட்டை, முருகன், தீபக், நெல்லை செல்வி, வீரவநல்லூர் ஜெயராணி, கருணாநிதி, வேப்பங்குளம் வின்சி, கேடிசி நகர் ராதா, தேனி கார்மேகம், தென்காசி லோகேஸ்வரன், பொன்னுத்தாய், குட்டுவன்குளம், குஞ்சம்மாள், உடையாம்புலி, தினகரன், வீரபாண்டிய புலிக்குளம், மகிமைதாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசிதாஸ், பாண்டியன், ஆழ்வார்குறிச்சி, ஏபிஎஸ் கண்ணன், ஸ்ரீதேவி, வெங்கடேஸ்வரபுரம், பாலகிருஷ்ணன், மகேஸ்வரி, தென்காசி குத்தாலிங்கம், சிவநாடனூர் மாரி, திருநெல்வேலி ஜெயக்குமார், கடங்கநேரி கண்ணன், சுமதி, திருநெல்வேலி வசந்தி சுப்பிரமணியன், பாளையங்கோட்டை செம்புலன் ஆதிகவி, முல்லக்காடு பாபு, முன்னீர்பல்லாம் பிரதீக்ஷா, ராஜபாளையம் ராக்கப்பன், பிச்சம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஷ்வர்தன், திருநெல்வேலி டவுன் கருப்பசாமி, இவங்க எல்லாரும் பாடல் கேட்டிருக்காங்க. நேரிலே தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேளுங்க. நேர்களை தொடர்வது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். மேகதாது அணை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது எல்லை பாதுகாப்பு படையினர் சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஹஜ் புனித யாத்திரையின் 2 நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட செயல்முறை கிடங்குகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப. வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் அடுத்த மாதம் 3 தேதி வரை 5 புதிய தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திரு ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மாலை வணக்கம் நேர்களே. நேரம் 4:04 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 மற்றும் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நிகழ்ச்சியில விளையாடுறதுக்காக அவங்க கூட ரெடியா இருக்கும் நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: அண்ணா எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கம்மா.
0: ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து.
1: ஆமாம்மா ஆமாம். அதாவது கொஞ்சம் வெம்மையின் தாக்கம் குறைய போகுது. நாளைக்கு வந்து அக்னி நட்சத்திரத்தினுடைய நிறைவு நாள். நாளையோட அக்னி நட்சத்திரம்
0: நிறைவு மாதிரி தெரியலையே, ஆரம்பம் மாதிரி தெரியுது.
1: இருந்தாலும் எதையாவது சொல்லி நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கணும் இல்லையா? அந்த அந்த நாட்கள் வந்து ரொம்ப அதிகமான வெம்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வெம்மை வந்து நாளையோட நிறைவு பெறுகிறது.
0: சரி,
1: அதுக்கப்புறம் இப்போ
0: சரி, நீங்க சொல்றது ஒரு நல்ல செய்தி மாதிரி தான் இருக்கு எனக்கு.
1: ஓ சரி, ஒரு மனசுக்கு ஆறுதலா இருக்கு,
0: காது குளிர்ச்சியா இருக்கு.
1: அவ்வளவுதான் அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இப்போ வந்து இந்த பள்ளிகள் திறக்கக்கூடிய அந்த சமயம் ஆகிவிட்டதுனால புறம் குழந்தைகளுக்கு இந்த நோட்டு புத்தகம் பேனா பென்சில் அது அரசாங்கம் கொடுத்தா கூட சில குழந்தைகள் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து அதை ஒரு ஒரு ஷாப்பிங் கொண்டாட்டம்.
0: ஆமா கண்டிப்பா,
1: அது குழந்தைகளுக்கு இருக்கோ இல்லையோ
0: மற்றும் 2 2 5 6 1 1 3 3 என்ற எண்களுக்கு நம்ம சொல்லிடணும் ரூல்ஸையும். 1 3 5 தாயத்தில் விழுந்தா நாங்கள் கேள்வி கேட்போம், 2 4 6 விழுந்தா நீங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்கலாம்.
1: அவ்வளோதான்,
0: நீங்கள் வந்துட்டாங்க பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: முதல் நேயர் வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: தென்காசி மாவட்டம் கூழாங்கத்துலேருந்து சுப்பிரமணியன் பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: இப்போ வந்து
0: சொல்லுங்க,
1: 2 சுப்பிரமணியனுக்கு தான் போட்டி. ஆமா, யாரு கேள்வி கேட்க போறா அப்படிங்கறதுக்காக இப்ப தாயத்தை சகோதரி உருட்ட போறாங்க. சரியா?
0: கண்டிப்பா. 2 2
1: நீங்க தான் சார் கேட்கணும்,
0: நீங்க தான் சார் கேட்கணும். கேளுங்க.
2: ரெண்டா சார்? சார் ஒரு பாட்டு படிக்கணும், எங்க ஒரு மாயவனாலும் பாத்த
0: பாத்தீங்களா, உங்க குரலுக்கு ஒரு இது இருக்கு, மவுஸ் இருக்கு.
1: பாட்டு ஓ அப்படி அப்படி சொல்லியடா,
2: மாயவனாலும் பாட்டு படிங்க.
1: ஓ புலாங்குளம் மாயவனாதன் உங்க ஊருக்காரு பாட்டு பாட சொல்றீங்க?
0: தன்னிலவு
1: தேனிருக்க தன்னிலவு தேனிறைக்க தாழை மடல் பூத்தொடுக்க கண்ணியவள் மின்னை நாடி வந்தாள் அவள் என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்தாள் தன்னிலவு தேனிறைக்க. அது கொஞ்சம் வந்து சிக்கலான பாடல். படித்தால் மட்டும் போதுமா? நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சாதாரணமாக வந்து நம்ம வந்து அந்த பாட்டை பாடிட முடியாதுமா. அதில் அவ்வளவு கருத்தாழமிக்க பாட்டு. தன்னிலவு தேனிறைக்க

0: தாழைமரம் நீர்த்தளிக்க
1: நேரம் முடிந்து
0: கண்ணி மகள் நடை பயந்து சென்றாள்.
1: அண்ணா
0: இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள். மார்க் அதுக்கப்புறம்.
1: ஆமா சூப்பர் சார், என்ன அருமையா இருக்கு.
0: என்ன சார்
1: நிப்பாட்ட முடியல.
0: ஆமா சுப்பிரமணியம் கேட்டு நான் அந்த பாடலை படிக்கலன்னு வைங்க, அது ரொம்ப கஷ்டமாயிரும். சரியா இருந்துச்சா சார்? ஓரளவுக்கு
1: சூப்பரா இருந்தது. ஓரளவுக்கு நல்ல சூப்பரா இருந்துச்சு. நன்றி,
0: ரொம்ப மகிழ்ச்சியா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: அண்ணா உங்களுக்காக ஒரு கைத்தட்டல்னா.
0: ஏமா ஏன் அப்படி படார்னு சார்?
1: நானே அசந்து போயிட்டேனே.
0: கண்ணுக்கு முன்னால உட்காந்து கைதட்டினா எனக்கு கூச்சமா இருக்குதா?
1: பரவாயில்ல, நீங்க பாடும் போது அப்படியே சில மாதிரி ஆயிட்டேன்.
0: சரி, இப்போ மதிப்பன் அவருக்கு அறை, எனக்கு அறமா. சுப்பிரமணியனுக்கு அறை.
1: உங்களுடைய பெருந்தன்மை அடுத்த நேரம் வந்துட்டாங்க, பேசிடலாம்.
0: பேசுவோமா? பேசும் பேசும்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்,
0: எங்க அம்மா சந்தியா
1: மட்டும் எப்படி இருக்கீங்க?
2: நிலாக்கு
1: நிறைய பேர்கள் சொல்லுவோம் நம்ம, அதுல ஒரு மூணு பேர்கள் மட்டும் சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் பண்றேன், சொல்லுங்க.
2: நிலவு, மதி, அது பிறகு அழகு.
1: அழகா?
2: அது வெண்ணிலா. ஆமா அழகா இருக்குல்ல, அது அழகு.
1: ஏங்க அதுக்குள்ள பேரை சொல்லுங்கன்னா, அழகா இருக்கு, குனிஞ்சு இருக்கு, நிமிந்து இருக்கு. மதி. மதி
2: அது பிறகு நிலவு.
1: அது கொஞ்சம் நிலாவோட சேர்த்து வருது, வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமே. மதி, சந்திரன், திங்கள், அம்புலி அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். சரிம்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. ஒரு பாடல் கேட்டு வந்துருமாண்ணா?
0: நிஜமாம்மா,
1: நேர்லயே சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கோவில் காளி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ் என்னமோ சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு, சொல்லுங்க.
0: இல்லம்மா இப்ப மதிப்பெண் யாரு கொடுக்கணும்?
1: அந்த ஆர்ஆர்னு போட்டீங்களா, மாதிரி போட்டுக்கோங்க,
0: அது முக்கியம் இல்லையா?
1: ஓகே, நேர்லயே பாடல் வந்துட்டே இருக்கு. இளையராஜாவின் செயல்.

0: அதுமா
1: சொல்லுங்கண்ணே.
0: வந்து சமநிலையில் நாம இருக்கோம்.
1: ஆமாம், சமநிலையில்
0: ஆமாம். நீ அற, நான் அற,
1: நானும் அறேன்.
0: ஆமாம், ரெண்டு பேரும் அறையப்படாது, ரெண்டு பேருக்கும் அற அறைய மதிப்பேன். ஆமாம், பிறகு
1: நேர்களும் அதே தான்.
0: ஆமாம், அவங்க ஆளுக்கு அற அற. அப்போ நாலு பேரும் சமநிலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த நேர் யாருங்கிறது நம்ம வந்து கேட்டுருவோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: பாபு சார், எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க அப்படியே தான் சார் இருக்கோம்.
2: ஏன் வாய்ஸா நல்லா போகுது?
1: சும்மா சின்ன நல்லாவே இருக்கேன். சரியா?
2: ஓகே.
1: ஓகே, இரண்டு விழுந்திருக்கு. நீங்க
0: அவர் தான் கேட்கணும்.
1: கேளுங்க.
2: இரண்டு விழுந்தா கேக்கட்டா சார்?
1: கேளுங்க
2: சார். ஈஸியா சார்.
0: சார் சும்மா சொல்லுங்க. அது என்ன இருக்கு?
2: அதாவது சார், நச்சினை, குறுந்தொகை, முல்லைப்பாட்டு, கலித்தொகை, இந்த நான்கில் வந்து எது பொருந்தா சார்?
0: ஆ சபாஷ். நற்றினை,
2: குறுந்தொகை, முல்லைப்பாட்டு, கலித்தொகை.
0: ஆ, முல்லைப்பாட்டு தானே சார்?
2: கரெக்ட்.
0: ஆ சரிதானா?
1: என்ன டைமரி ஆன் பண்ணா அதுக்கு அடிச்சிட்டாங்க
0: அண்ணன். நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், அப்படி வரும். அதில் வந்து முல்லைப்பாட்டு மட்டும் தனியாக நிற்கும், அப்படி தானே சார்?
2: நானும்
1: எட்டு தொகை அதெல்லாம்
0: அப்படிங்கிறது தெரியும்.
1: என்னது
2: சொல்லுங்க?
1: அந்த அளவுக்கு படிக்கல சார்.
0: ரொம்ப டீப்பா
1: டீப்பா படிக்கல சார்.

0: வந்து அந்த அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கிறதுல ஒரு சப்ஜெக்டா தமிழ் எடுத்து படிச்சிருக்கோமே தவிர தமிழே எடுத்து படிக்கல, அதனால தெரியல. ஓகே சார், ரொம்ப நன்றி.
1: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி.
0: நன்றி. நல்ல வேலை அண்ணன் என் பக்கம் திரும்பல.
1: ஆமா,
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு சகோதரி எல் சுப்பிரமணிய அவர்களுக்கும் அன்பு சகோதரி அவர்களுக்கும் மாலை வணக்கம். என்றெந்த அன்பான ஐயா குற்றாலம் அம்பலம் வணக்கம்.
0: போறீங்க எல்லா வாட்டியும் வந்து
2: பாருங்க.
0: வா அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒரு அஞ்சு பெண்கள் பெயர் சொல்லுங்க.
2: பெண்கள் பெயரா?
0: ஆமா, அஞ்சு.
2: வா வாமா வா
0: வா வா
2: நெடில் வா. வானதி.
0: வானதி.
2: ஆமா. வால்மீகி. வான்மதி.
0: வான்மதி. ஓகே,
2: வான்மதி.
0: பெயர்
2: வான்மதி
0: இருக்கு நிறைய.
2: வாசவி. வாசவி. வாசவி.
0: வாசவியா?
2: வாசவி. வாசவி. வாசவி.
0: வாசவி.
2: வாசவி. வேற
0: டைம் முடிய போகுது, சீக்கிரம் ஒன்னே ஒன்று. எட்டு, ஏழு, ஆறு.
2: என்னம்மா வாரகியா? வாரகி.
0: வாரகி. ஆ சரி, அந்த அம்மன் பேர் சொல்லுவாங்க.
2: இருக்குமா ஒரு அம்மன் பேர்?
0: ஆ இருக்கு, இருக்கு. அதான் நன்றி, நன்றி. சூப்பர், ஒரு கைதில் கொடுத்துருவோம் நம்ம. நன்றி, நன்றி.
1: அல்ல, இப்போ வந்து நீங்கள் கேள்வி கேட்டு அவருக்கு வந்து ஒரு மதிப்பெண் வாங்கிட்டார். அப்படி
0: அவங்க வந்து வந்தோடனே வந்து அவங்களுக்கு விழுந்துட்டு, அதாவது நான் கேள்வி கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் நினச்சேன் நீங்கள் தான் கேள்வி கேட்பீங்க அப்படிம்பாங்க, ஆனால் அவங்க தான் மார்க் வாங்கிட்டு போகிறது.
1: ஓ, ஆனாலும் வெற்றி. ஏன்னா
0: ஆமாம்,
1: ரொம்ப மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
0: சார் போயிட்டாங்க.
1: போயிட்டாரா?
0: ஆமாம்,
1: அவர் வேலை முடிஞ்சு அவர் வாட்டி போயிட்டார். ஆனாலும் கூடம்மா
0: சொல்லுங்கள்,
1: அவர் தன்னடக்கத்தில் கைதட்டினா கூச்சமாக இருக்குன்னு. எனக்கு கைதட்டாமல் அம்பலானந்த் சாருக்கு மட்டும் நீ கைதட்ட.
0: சரி, நீங்கள் ரொம்ப கூச்சப்படுறீங்களா, அதனால இந்த கைதட்டினா
1: இருக்கட்டும்.
0: ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துருமானே.
1: நிச்சயமாக.
0: நேர்லேயே ராசாமகன் திரைப்படத்தில் வந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்.

0: இசை உற்சாகம் மகிழ்ச்சி என ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். என்னென்ன யோசனை பலமா இருக்கு?
1: இல்ல போன போட்டியில, அதாவது முந்தின ரவுண்டில், நான் ஒரு மதிப்பெண் வாங்கிட்டேன்.
0: சரி,
1: அம்பலவன சார் ஒரு மதிப்பெண் வாங்கிட்டாரு.
0: நீ என்ன வாங்கியிருக்க அப்படின்னு கேக்குறீங்களா?
1: அதுக்கு ஈடு செய்யற விதமா இந்த தடவை நீங்க வாங்குவீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாப்போமே. அவ்வளவுதானே.
0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: ஜுனேதா மேடம், பேர் சொல்லுங்க.
1: ஒரு ஹம்மிங்ல அந்த பாட்டு தொடங்கணும். அப்படி ஒரு ரெண்டு பாட்டு சொல்லுங்க.
0: டைம் ஆன் பண்ணியாச்சு.
1: ரெண்டு பாட்டு.
2: அந்த பாட்டலாம் எனக்கு தெரியாது சார். லாலா லாலா
1: சும்மா முதல்ல ஒரு ஹம்மிங் லாலா லாலா
0: மியூசிக் ஒரு லாலா லாலான்னு
1: என்ன இப்படி
2: பாட்டு சொல்லுங்க சார்.
1: இல்ல அவ்வளவுதான், லாலா தான் சொல்லி
2: பாட்டு பிடிக்கட்டா சார்.
1: அது தாராளமா பாடலாம். இப்ப இதுல தோத்துட்டேன்னு சொல்லிக்கோங்க, நீங்க பாடிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை.
0: லாலால தோத்துட்டீங்கன்னா
1: ரொம்ப அருமையான நிறைய பாடல்கள் இருக்கலாமா?
0: ஒரு க்ளூ
2: கொடுத்தா அப்படியே
1: லாலால ஆரம்பிக்கிற பாட்டுன்னு
0: சொல்லி அந்த படம் பேர் வேணா சொல்லுங்க.
1: அப்படி சொல்லவா?
0: அந்த படம் பேர் சொல்லுங்க.
1: மௌனராகம். மௌனராகம் படத்துல ஒரு பாட்டு இருக்கு.
0: டைம் முடிஞ்சிருச்சு.
1: இருந்தாலும் முயற்சி பண்ணுமே. மௌனராகம் படத்துல ஆமா மதிப்பெண் கிடையாது, இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. என்னதுமா?
0: மோகன் ரேவதி நடிச்ச திரைப்படம்.
1: ஆமா ஆமா ஆமா அப்படிதான் அப்படிதான்
0: அதுல உள்ளதுதான்.
1: சரி வேண்டாம்.
0: சரியா?
1: ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு. நான் என்ன பாட்டுன்னு சொல்லிட்டுமா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: சொல்லட்டுமாமா?
0: அவங்க போயிட்டாங்க. சொல்லுங்க.
1: அவங்க போயிட்டாங்களா? சரி. சின்ன சின்ன வண்ண குயில். லல்லா அதே மாதிரி நம்ம விஜயகாந்த் சார் நடிச்ச படம் லாலா.

0: ஆனந்த லாலா, லாலா ஆனந்த லாலா அப்படி வரும் இல்லையா?
1: ஆமா, நரசிம்மா.
0: அப்புறம் என்ன, நான் விவரமா எல்லாம் கேட்டிருக்கேன், இருந்தாலும் மதிப்பெண் எனக்கு தான்.
1: வச்சுக்கோங்க. அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: விக்கல் வீட்ல இருந்து ரேணுகா தேவி சாருக்கு வணக்கம்.
0: வணக்கம்மா. அம்மா வணக்கம்.
1: ரெட்டியார் பட்டி ரேணுகா தேவியா?
2: ஆமா.
1: ஓகே, உங்களுக்கு என்ன வருதுன்னு பாத்துருவோமா?
2: சரி,
1: உங்களுக்கு என்ன வந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம்.
2: தெரியலையே.
1: தெரியலையா? அஞ்சு விழுந்திருக்கு.
2: பாக்க தெரியாது.
1: அஞ்சு விழுந்து, ஒரு கெஸ் அஞ்சு விழுந்திருக்கு.
2: அப்ப நீங்க தான் கேளுங்க.
1: நாங்க தான் கேட்கணும். நாங்க தான் கேட்கணும். ஓகே, கேட்டுட்டா?
2: ஒரு விடுகதை கேளுங்க.
1: ஏங்க, நாங்க தான் கேட்கணும்னு எங்க பக்கம் விட்டுட்டு விடுகதை கேளுங்கனா எப்படிங்க? என்னென்ன இது?
0: கேளுமா, நீ உனக்கு என்ன பிடிக்க கேளு.
1: ஓகே ஓகே, நானே கேட்க, ஈஸியா தான் இருக்கும். சூர்யா ஜோதிகா ரெண்டு பேரும் நடிச்ச திரைப்படங்கள் எல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
2: சூர்யா சூர்யாவா?
1: மாயாவி பாத்திருக்கீங்களே?
2: பாக்கல.
1: போலீஸ் அடுத்தது, போலீஸ் கெட்டப்ல இருப்பாப்ல சூர்யா. என்ன படம் சொல்லுங்க? ஜோதிகா டீச்சரா இருப்பாங்க. அடுத்து ரெண்டு,
2: ஊரெல்லாம் கேட்டுப்பாரு.
1: என்னது? பூவெல்லாம் கேட்டுப்பாரா? வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சே.
0: ஊரெல்லாம்
1: இன்னொரு
0: பாட்டு இருக்கு இல்லையா, அம்மி மிதிச்சாச்சே அருந்ததிய பார்த்தாச்சே.
1: சிலினொரு கால் இருக்காதான். அஞ்சு படங்கள் கேட்டேன், தெரியல. சரி, நல்ல முயற்சி.
0: நல்ல முயற்சி.
1: ஒரு பாடல் கேட்டு வந்துடும்.
0: கண்டிப்பாமா.
1: நேர்களே, சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சுந்தரபுருஷன் திரைப்படத்திலிருந்து சிற்பி நிசையில் கே.எஸ். சித்ராவின் குரலில் பாடல்.

0: 35 நிமிடங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதுரை 101.7 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தும்பி.
1: தெரிஞ்சதா கேக்கணும்ங்கிறதுல ஒரு யோசனை வந்துருச்சு.
0: அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் வணக்கம், பேசுங்க. வணக்கம்,
1: நீங்கதான்
2: கோழிக்கு
1: சரி
0: கணக்கு போல.
2: ஒரு நாளைக்கு ஒரு கோழிக்கு எவ்வளவு தானியம் போட்டுப்பாரு?
1: ஓ, 100 நாள் 100 கோழிக்கு 100 லிட்டர் தானியமா?
2: ஆமா, ஒரு 100 கோழிக்கு 100 நாளைக்கு 100 லிட்டர் தானியம்.
1: ஒரு நாளைக்கு ஒரு கோழிக்கு
2: எவ்வளவு தானியம் போடுவாரு?
1: ஓ, 100 நாளைக்கு
0: மொத்தமா சொல்றாரு.
1: 100 நாளைக்கு 100 கோழிக்கு 100 லிட்டர்.
0: டைம்
1: அப்ப ஒண்ணு தானே?
0: ஆமா,
1: ஒண்ணு தான் சார். 100 நாளைக்கு 100 கோழிக்கு 100 லிட்டர். அப்போ 100 பை 100 சார். ஒன்று தான் ஏன்னா என் அறிவுக்கு எட்டியவரை ஒன்று தான் தெரியுது. ஆனால் இது தப்புங்கிறதும் தெரியுது. ஆமாம், அதுவும் தெரியுது, இதுவும் தெரியுது.
0: ஆமாம், நீங்களே உங்கள் வாயால் சொல்லிடுங்க சார். டைம் இருக்குது, ஆனால் டைம் இருக்க தான் செய்யுது, ஆனாலும் தெரியல.
1: 100 மில்லியா? 100 மில்லி போடுவாரா?
2: 10 மில்லி போடுவார்.
1: சபாஷ் பத்தியா?
2: ஒரு லிட்டர் தான் வருது.
1: ஆமா, கொஞ்சம் அதான் நமக்கு கொஞ்சம்

0: அந்த கணக்கு கொஞ்சம் நமக்கு வீக்கு. கொஞ்ச நேரம் கிடைச்சா சொல்லிருக்கலாம், நேரம் குறிப்பிட்ட டைம் தான் நமக்கு.
1: வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: நல்லா இருக்கமா?
1: நல்லா இருக்கீங்க மகாலட்சுமி?
2: என்ன
1: நமக்கே திரும்பிட்டே நம்ம கேள்வி.
0: சூப்பர்,
1: நம்ம தான் எல்லார்ட்டையும் கேட்போம், இது கடைசியில் நமக்கே திரும்பிட்டு. சரி, டைம் ஆன் பண்ணிக்கிறோமா? ஓகே, என்ன படலாம்? சிவாஜி சாரும் பிரபுவும் அவங்க ரெண்டு பேரும்

0: சிவாஜி சாரும் பிரபு இருக்காங்கல்ல, அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் அஞ்சு படம்.
1: என்ன நமக்கே திரும்பிட்டேன் நம்ம கேள்வி.
2: சூப்பர்,
1: நம்ம தான் எல்லார்ட்டையும் கேட்போம், இது கடைசியில் நமக்கே திரும்பிட்ட. சரி டைம் ஆன் பண்ணிக்கிறோமா? ஓகே, என்ன படலாம்? சிவாஜி சாரும் பிரபுவும் அவங்க ரெண்டு பேரும்
0: அப்பாவும் மகனும்.
1: பசும்பொன்
0: அழிலாம் அப்படி சேர்ந்து நடிக்க விட்டாங்களே
1: இல்லையா? அப்போ என்ன படம்? அண்ணா ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல டக்குன்னு? எதுவுமே
2: உங்க ரெண்டு பேருக்கு இடையான
1: எதுவுமே, ஏதாவது ஜாடகடியா காட்டணும். இது சொல்லு, அது சொல்லு.
2: போட்டியில் நான் உங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாதுமா?
1: டக்குன்னு வர மாட்டேங்க. சங்கிலி
0: எப்படி?
1: சங்கிலி
0: ஒன்றுதான், ஒன்று.
1: சங்கிலி, சங்கிலி வேற. சந்திப்பு
0: ரெண்டு.
2: முடிஞ்சிட்டு,
1: டைம் முடிஞ்சிருச்சு,
2: கதை முடிஞ்சது.
1: அஞ்சு கேட்டீங்கல்ல.
0: ஆமாம்,
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: சங்கிலி, சந்திப்பு, நீதிபதி, சாதனை, வெள்ளை ரோஜா.
1: இதில் எதுவுமே தெரியல இந்த ரெண்டு தவிர எனக்கு. வெள்ளை ரோஜா இருக்குன்னு அந்த ஒரு பாட்டு அம்பிகா வருவாங்கள்ல. ரைட் ரைட், ஓகே ஓகே. சரிங்க மார்க், உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. மகாலட்சுமி நன்றி, நன்றி.
2: அருமையாக வந்து பதில் சொன்னாங்க இல்லையா? கேள்வி கேட்டு பதிலும்
1: சொன்னாங்க, பதிலுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்படி நான் தான் கேட்பேன், அவங்கள அவங்களும் நடிச்சா எப்படி? அந்த கேள்வியை இன்னைக்கு என் பக்கமே திருப்பி விட்டாங்க. சரி, ஒரு பாடல் கேட்டு வந்துருமானே.
2: நிச்சயமாம்மா,
1: நேர்லேயே ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கிளி பேச்சு கேட்கவா திரைப்படத்துல இருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரல் பாடல்.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தும்பி. நேர்கள் வந்துட்டாங்க, பேசிடலாமாண்ணே?
1: கண்டிப்பாமா.
0: வணக்கம். வணக்கம்.
2: தமிழ் கொஞ்சம் தமிழ் பாடும் நெல்லை வானொலி உறவுகளுக்கு பணிவான மாலை வணக்கம்.
0: யாரு வணக்கம் சொல்றது? யாரு?
2: திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுறேன். சகோதரி
1: ஆபரணங்கள் இடம்பெறக்கூடிய தமிழ் திரைப்பட பாடல்கள் 3.
0: ஓகே, டைம் ஆன் பண்ணியாச்சு, சொல்லுங்க.
1: ஏதாவது ஆபரணங்கள் இடம்பெறக்கூடிய தமிழ் திரைப்பட பாடல்கள்.
2: முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து அந்த பாட்டுங்க.
1: தங்கம் வந்து ஆபரணமா?
2: ஆபரணம் வரவங்களா? தங்கம் ஆபரணம் தானே?
1: ஆபரணம்ல நான் கேக்குறேன்.
2: ஆபரணம் தங்கம் சொல்றோம் இல்லீங்க?
1: இல்ல, தங்கம் வந்து ஆபரணத்துல சேர்க்க முடியாது.
0: அதாவது கம்மல்.
1: நான் சொல்லவே இல்லையா?
0: சரி சரி, நான் வரல, இதுக்குள்ள நான் வரல.
1: பரவாயில்ல, அதாவது நீ சொன்னது பரவாயில்ல. ரைட், ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க பாருங்க.
0: அந்த மாதிரி அப்ப வந்திருக்கேன் நான் உள்ள. சரி,
2: பாட்டு
1: வருங்க, மதிப்பு
0: கிடையாது.
1: மெட்டி ஒலி காற்றோடு என் நெஞ்சை தாளாட்ட, மெனி ஒரு பூவாக மெல்லிசையின் பாவாக, தொகை மலர் பூம்பாதம் வாயன்குதோ.
0: கேள்வி நீங்க தான் கேட்டீங்க, மறந்து போய் பாடிட்டு
1: இருக்கீங்க. அவர் வந்து என்னமோ ஒரு பாட்டுன்னாரு பாத்தீங்களாம்மா,
0: என்னமோ ஒரு பாட்டு, அருமையான பாடல்.
1: ரொம்ப
0: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி.
1: அதாவது
0: ரொம்ப பதட்டத்தோடய பேசுகிறாங்கல்ல.
1: இல்லை, அவர் வந்து விடை கண்டுபிடிக்க முடியலையேங்கிறது. நான் இப்போ டப்புன்னு ஒன்றை கோவப்பட்ட மாதிரியா?
0: ஆமாம்.
1: எப்படி நீ அதை சொல்லிட்டா கதை முடிஞ்சுதே அப்படின்ட்டு. அப்போ நீ வந்து க்ளூ எப்படி கொடுக்கணும்னா, ஆபரணம்னா நகை, நகைகள் இடம்பெறக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீ படார்னு கம்மல்னு
0: சொன்ன,
1: ரைட் தான் ரைட் தான். நீ சொன்ன சார் தான், கம்மலில் ஒரு பாட்டு எனக்கு தெரிய கிடையாது. இருந்தாலும் கூட
0: இருக்கு.
1: ஆ, அது லோலாக்கு இல்லையா?
0: கம்மல் அதெல்லாம் அந்த ஒரே காதுல போடுறதா?
1: கம்மல் சொன்னது தப்பு இல்லை. அதாவது நீ சொன்ன மாதிரி அவர்

0: சின்ன சின்ன மூக்குத்தியாக, சிகப்பு கல் மூக்குத்தியாக,
1: ம்
0: அந்த மாதிரி மெட்டி ஒலி காற்றோடு
1: ம்
0: ரொம்ப சிம்பிளான சாங் நிறைய இருக்குது. என்ன பாட்டு தெரியுமா? கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் வளையல்.
1: அதாவது ஆரம்பத்தில் வர வேண்டாமா, ஊடகத்தில்
0: எங்க
1: வரணுமா?
0: வேணாலும் வரலாம்.
1: அப்படியா?
0: ஆபரணங்கள் இடம்பெறக்கூடிய தமிழ் திரு.
1: சரி சரி,
0: ஆரம்பம் நம்ம சொல்லவே இல்லையே.
1: ஓகே,
0: வளையோசை கலகலகலன்னு கவிதைகள் படிக்குது.
1: நான் தான் தவறாக புரிஞ்சேன்.
0: இருக்கட்டும், பரவாயில்ல, மதிப்பெண் எனக்கு தான்.
1: வச்சுக்கோங்க, என்ஜாய். அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
1: யாரு?
2: நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் விஷ்ணு பேசுகிறேன். அனைவரும் நலமா?
1: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா?
2: தொடங்கக்கூடிய
1: ஒரு ஐந்து பாடல், ஐந்து பாடல் கூட வேண்டாம், ஒரு மூணு பாடல் சொல்லுங்க. ஓகே, அடுத்து
0: நம்ம ராமராஜ் சார் பாடினது
1: என்ன? நீங்க மட்டும் நான் பண்ணதுக்கு என்ன சொன்னீங்க? போச்சா, இந்த ஒரு மார்க்கும் போச்சா? சரி, ஓகே, சந்தோஷம். நான் கம்மல்னு சொன்னதுக்கு அவங்க முகம் செவந்து போச்சு. அம்மே, சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: அதாவது
1: சொல்லுங்க,
0: ராமராஜன் பாட்டுன்னு சொன்ன உடனே இந்த பாட்டு டப்புன்னு வந்து நிக்கல.
1: ஆமா, நான் கம்மல் சொல்லும் போது ஞாபகம் இல்லையா இருக்கும். பாடல் வந்துட்டே இருக்கு. பரம்பரை திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் மனு மற்றும் கே சித்ராவின் குரலில் பாடல்.

0: அம்மா,
1: இன்னைக்கு
0: பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நேயர்கள் ரொம்ப சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க.
1: கண்டிப்பா.
0: புலாங்குளம் சுப்பிரமணியன், கடையநல்லூர் பீமா, ரெட்டியார்பட்டி ரேணுகாதேவி, இவங்கள்லாம் வந்து தலா அரை மதிப்பெண்.
1: ஓகே.
0: ஆமாம், குற்றாலம் அம்பலவாணன், அப்புறம் வந்து நம்ம மாவடிக்கால் மகாலட்சுமி, நெல்கட்டும் செவல் ராமபாண்டியன், மேலப்பாளையம் பிஸ்மி, அவங்களோட சேர்ந்து நீங்கள் அறிவிப்பாளர் சந்தியா, எல்லாருமே தலா ஒரு மதிப்பெண்.
1: ஓகே.
0: ஆமாம், எல் சுப்பிரமணியன் வந்து
1: ஒன்றாவது கிடச்சிது,
0: 3.5 மதிப்பெண்.
1: ஓகே,
0: ரொம்ப சிறப்பு.
1: வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோமா?
0: நிச்சயமாம்மா.
1: நேர்களே, பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன் மற்றும்
0: எல் சுப்பிரமணியன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேகதாது அணை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் எல்லை பாதுகாப்பு படையினரின் சிறப்பான செயல்பாடு பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் சென்னையில் ஆய்வு செய்தார். கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாதது விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 5:04 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும். நிகழ்ச்சி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். நேர்களே, இன்றைக்கி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1987 வருடம் வெளியான திரைப்படங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களும் பாடல்களும் உங்களுக்காக இந்த ஒரு மணி நேரம் வலம் வர காத்துட்ருக்குது. இப்போ முதல் திரைப்படம் என்ன திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா நாயகன், அதை பற்றி தான் பேச போகிறோம். 1987 அக்டோபர் 21 ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். அதுவும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு தீபாவளி. இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பெரிய வெற்றி பெற்று திரையரங்குகளில் வந்து 175 நாட்களுக்கும் மேலாகவும் ஓடியிருக்குங்க. சிறந்த முன்னணி நடிகர், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த கலை இயக்கம்னு தேசிய திரைப்பட விருதுகளையும் பெற்றிருக்கு இந்த நாயகன் திரைப்படம். இப்போ வந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. என்ன பாடல் பார்த்தீங்கன்னா, இது தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆனதுனால அந்த படத்தில் ஒரு தீபாவளி பாடல் கூட இருக்கும் இல்லையா, அந்த பாடல் தான் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு படமும் பாடலும்ல பார்த்தீங்கன்னா 1987 ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம் நேர்களே. அடுத்த படம்னு பார்த்தீங்கன்னா மனிதன். இந்த திரைப்படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் தான் இயக்குனார். ரஜினிகாந்துடன் இவர் இணைந்த முக்கிய திரைப்படங்களில் வந்து, அதாவது வெற்றி திரைப்படங்களில் இதுவும் ஒன்றுங்க. அதாவது இந்த கதை எப்படி நகரும்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவாசையில் பிறந்த ஒருத்தன். இதுதான் வந்து அந்த கதையினுடைய அடிப்படையாகவே இதை வச்சு தான் கதை வந்து எழுதப்பட்டிருக்கு. தயாரிப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மனிதன் அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு பிரபல நாடகம் இருந்ததுனால டைட்டிலை மாற்ற சொல்லியிருக்காங்க, ஆனால் தயாரிப்பு நிறுவனம் வந்து மறுத்துட்டாங்க, அந்த பெயரை தான் வைப்போம்னு சொல்லி வச்சாச்சு. அப்புறம் நாயகியாக வந்து ரூபினி வந்து அறிமுகமானாங்க. தமிழ் திரைப்பட உலகில் அவர் கால் எடுத்து வச்ச, அவங்க கால் எடுத்து வச்ச திரைப்படம் மனிதன். படத்துக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு முழு தெரு வந்து செட்டுகள்லாம் புதுசாகவே ஸ்டுடியோவில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபோஸ். இவர் வந்து இந்த படத்தில் வந்து மனிதன் மனிதன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் சாங் வந்து படத்துலேயே முதல்ல கிடையாதான். அதுக்கப்புறம் அந்த பாடலை ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டு விரும்பி நல்லா இருக்குது அப்படின்னு சேர்க்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சேர்த்துருக்காங்க திரைப்படத்தில். இந்த திரைப்படமே பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு தான் வெளியாகிருக்கு அந்த வருஷம். வில்லனாக பார்த்தீங்கன்னா ரகுவரன் நடிச்சிருப்பாங்க. ரசிகர்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு பெற்றது ரஜினி ரகுவரன் அந்த ஹீரோ வில்லன் காம்பினேஷன்.

நேரம் 5:17 கேட்டுட்டு இருக்கீங்க. அது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 படமும் பாடலும். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1987 வெளியான பாடல்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நேர்களே, திரைப்படங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரே ஒரு கிராமத்திலே அப்படிங்கிற திரைப்படம் 1987 தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கவிஞர் வாழ் எழுதிய காந்தி கிராமம் அப்படிங்கிற நாடகத்தை வந்து அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த திரைப்படம். படத்தை இயக்கியது பார்த்தீங்கன்னா கே ஜோதிபாண்டியன் அவர்கள். சமூக பிரச்சனைகளை வந்து நேரடியாக பேச முயன்ற ஒரு துணிச்சலான படம்னே சொல்லலாம் இந்த திரைப்படத்தை. இதில் நடிகை லக்ஷ்மி வந்து கலெக்டர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கே மிகப்பெரிய பலமாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நிழல்கள் ரவி, அப்புறம் பூர்ணம் விஸ்வநாதன் இவங்களுடைய நடிப்புமே பாராட்டப்பட்டதுங்க. பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்டை கிளிகள் பாடல் வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இப்போ அந்த திரைப்படத்தில் வந்து பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியெலாம் 1987 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நேர்களே. அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுசு 100 அப்படிங்கிற திரைப்படம் தான். 1987 வெளியான இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து பின்னணியில் அமைஞ்சிருக்கக்கூடிய

ஒரு திரைப்படம், அதாவது காதல் சென்டிமெண்ட்டுன்னு இருந்த ஒரு திரைப்படம் தான் இந்த ஆயுசன். ஒரு படத்தில் பாண்டியராஜன், பாண்டியன், ரஞ்சினி இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரங்களில் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து இந்த கூட்டணி வந்து ரசிகர்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்றதாங்க. இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அதாவது ஆமாம், பாடல்களையும் அவரே எழுதியது பார்த்திங்கன்னா கூடுதல் சிறப்பு இந்த திரைப்படத்துக்கு. படம் வந்து முதல்ல தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணுறதா வந்து தகவல் வெளியாகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணாமல் நவம்பர் 20ஆம் தேதி 1987 நவம்பர் 20 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா கதை வந்து முழுக்க முழுக்க வந்து கிராம வாழ்க்கை, காதல், மரியாதை, குடும்ப உணர்வுகளை வந்து மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த ஆயுசனூறு. அதனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு நிறையவே இருந்தாங்களாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. டி ராஜேந்தர் அவங்க இசையமைத்த பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1987 வெளியான திரைப்படங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு. இந்த படத்தை இயக்குனது வந்து மணிவண்ணன் அவர்கள். சமூக கருத்துக்களையும் ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டையும் சேர்த்து எடுத்த அவருடைய படங்களில் இதுவும் ஒன்றுங்க. அதே மாதிரி சிவாஜி கணேசன் மற்றும் சத்யராஜ் இணைஞ்சு நடித்த முக்கியமான படங்களில் இதுவும் ஒன்று. மணிவண்ணன் சிவாஜி கூட்டினுடைய முதல் படமும் இந்த ஜல்லிக்கட்டு திரைப்படம் தான். கதையும் வசனங்களும் பார்த்தீங்கன்னா பிரபல எழுத்தாளர் வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. படத்தின் நீதிமன்ற காட்சிகளும் சரி, பஞ்ச் டயலாக்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்போது ரொம்ப பேசக்கூடிய பேசுபொருளாக இருந்திருக்குங்க. இந்த படத்தின் பாடல்கள் எல்லாமே ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு பெற்றதாக இருக்குது. அப்புறம் படத்தில் நடித்த சத்யராஜ் அவங்களுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா அர்ஜுன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆக்ஷன், எமோஷன், ஹியூமர்னு எல்லாத்தையும் கலந்து அடித்து கொடுத்துருப்பாங்க. இந்த படம் வந்து அவருடைய மாஸ் ஹீரோ இமேஜை மேலும் உயர்த்தியது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1987 வெளியான திரைப்படங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன திரைப்படம் பார்த்தீங்கன்னா, உள்ளம் கவர்ந்த கல்வன் திரைப்படத்திலிருந்தா நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். குடும்பம் மற்றும் காதல் கலந்த ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் தான் இந்த உள்ளம் கவர்ந்த கல்வன். இந்த படத்தில் பாண்டியராஜன் பார்த்தீங்கன்னா இயல்பான ஒரு நகைச்சுவை கலந்த நடிப்பும் ஒரு சாதாரண இளைஞனாக நடித்தது வந்து ரசிகர்களை வந்து ரொம்பவே கவர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரேகா பாண்டியராஜன் இந்த ஜோடி வந்து பலராலும் ரசிக்கப்பட்டதாங்க. அப்புறம் கிராமத்து பின்னணி, குடும்ப உணர்வுகள், சின்ன சின்ன காதல் தருணங்கள், இதெல்லாமே படத்தின் முக்கிய பலமாக இருந்திருக்கு. 1987 பார்த்தீங்கன்னா நடுத்தர ஒரு குடும்ப வாழ்க்கை முறையை எளிமையாக காட்டிய ஒரு படம் இந்த உள்ளம் கவர்ந்த கல்வன்.
1: என் மனச பறி கொடுத்து உன் மனசு

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. எனக்கு 1987 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் நேர்களே. அடுத்ததாக என்ன திரைப்படம் பார்த்திங்கன்னா வேலைக்காரன். இந்த வேலைக்காரன் இந்த படம் வந்து ரஜினிகாந்த் நடித்த மிகப்பெரிய ஹிட் படங்களில் இதுவும் ஒன்று. 1987 மார்ச் 7 அன்னைக்கு வெளியாகிருக்கு இந்த படம். ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடித்த நமக்கலால் அப்படிங்கிற படத்தினுடைய ரீமேக் தான் இந்த வேலைக்காரன். படத்தின் இயக்குனர் பார்த்திங்கன்னா எஸ்பி முத்துராமன். இவர் வந்து ரஜினி கூட பல வெற்றி படங்களை வந்து கொடுத்துருக்காரு. படத்தின் பல காட்சிகள் பார்த்திங்கன்னா சென்னை, டெல்லி, ஆக்ரா, காஷ்மீர் மாதிரியான இடங்களில் தான் படமாக்கப்பட்டிருக்கு. பாடகர் மனு அவர்கள் கூட முதல் முறையாக ரஜினிக்காக இந்த படத்தில் வந்து பாடல் பாடியிருக்காரு. படம் வந்து காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட்னு கலந்த ஒரு மசாலா என்டர்டெய்னராக இருந்ததுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த வேலைக்காரன். வேலைக்காரன்லேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கிறீர்களே, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி 1987 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் திரைப்படம். இதுவும் 1987 வெளியிருக்கு. காதல் மற்றும் உணர்ச்சி கலந்த திரைப்படமாக இருந்திருக்கு. இந்த படம் தெலுங்கில் வெளியான மஜ்னு திரைப்படத்தினுடைய ரீமேக் தான். இந்த படத்தில் ஒரு பாடல் உண்டு, ஆராரோ ஆராரோ அப்படிங்கிற பாடலை வந்து பிரபல ஹிந்தி பாடகி லதா மங்கேஷ்கர் தான் பாடியிருக்காங்க. 1950களுக்கு பிறகு தமிழில் அவர் பாடிய முக்கியமான பாடல்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் அப்படிங்கிற பாடல் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆங்கில குரஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த காலத்தில் இது வந்து ஒரு புதுமையான முயற்சியாக பார்க்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஆராரோ ஆராரோ பாடல், அப்புறம் தொடாத தாளம், இந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் தான் படமாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய பின்னணி இசை அப்புறம் மெலோடி பாடல்கள் வந்து ரசிகர்கள்கிட்ட இன்னும் நினைவில் இருக்கக்கூடிய வகைகளில் தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காதல் சோக உணர்வை வந்து இசை மூலமாக அழகாக காட்டியிருப்பார் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது ஆனந்த் திரைப்படத்திலிருந்து.

நீங்களே கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு படமும் பாடலுமா என்ன எதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை வந்து கே பாலச்சந்தர் வந்து இயக்குனார். பெண்களின் மன வலிமையும் சமூக பிரச்சனைகளும் வலுவாக சொல்லக்கூடிய திரைப்படங்களில் இந்த படமும் ஒரு படம், மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற படம். இதில் வந்து வரக்கூடிய இந்த ஒரு பாடல் உண்டு, வங்காள கடலை அப்படின்ட்டு. இந்த பாடலில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், சத்யராஜ் இவங்க எல்லாருமே முன்னணி நடிகர்கள். இவங்க எல்லாருமே ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்தது அந்த காலத்தில் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சாங்க. அப்புறம் வந்து இந்த திரைப்படம் பாடகராக மட்டும் இல்லாமல் நடிகராகவும் எஸ் பி பாலசுப்ரமணியன் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் நடிகர் ரமேஷ் அரவிந்த், அப்புறம் நகைச்சுவை நடிகர் விவேக், இவங்க ரெண்டு பேருக்குமே ஆரம்ப கால படங்களில் இதுவும் ஒரு படம். வெளியான காலங்களில் பார்த்தீங்கன்னா சாதாரண வரவேற்பை பெற்றாலும் பின் நாட்களில் பெண்களின் மன உறுதி மற்றும் குடும்ப பொறுப்புகளை வந்து நிஜமாக கட்டக்கூடிய ஒரு கல்ட் கிளாசிக் படமாக தான் இருந்திருக்கு இந்த மனதில் உறுதி வேண்டும் திரைப்படம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு.

நேர்களே, நிறைவு பெற்றது படமும் பாடலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். மீண்டும் மற்றொரு நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நேர்களே. நன்றி.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரையிசை, 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. ராம்குமார். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல், திரிகடுகம் கூறும் கல்வியின் சிறப்புகள், 10 மணிக்கு தாலாட்டும் தஞ்சல் நேயர் விருப்ப பாடல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz-இல் நாளை 27/5/2026 புதன்கிழமை அன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள், 7 மணிக்கு வணக்கம் பரணி தொழில் பழகு நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள், 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி திரு லத்தீப் அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவோம், 8:02 திரையறிவில் வழக்கென்று வந்தால் பங்கேற்பவர் ஐ. முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:30 மற்றும் 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று விடுமுறை கால மலரும் நினைவுகள், 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள், 11:00 வெளிச்சம் சுவதேஷ் தர்ஷன், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே மன நிம்மதிக்கு உதவும் மறதி, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் உடல் சூட்டை குறைக்கும் உணவுகள் பற்றிய தகவல்கள், 1:55 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள், 2:15 மணித்திருநாடு ரீஜினல் சயின்ஸ் சென்டர் கோயம்புத்தூர், 3:02 அன்பின் வரிகள், 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம் சிகரம் தொடுவோம், பங்கேற்பவர் எம். சுந்தரம் கடம்பன்குளம் அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரையிசை, 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி. சுரேகா அவர்கள். 7:25 நம்மை சுற்றி.

7:30 உழவர் உலகம். மண்வளத்தில் நவீன கருவிகளின் பயன்பாடு. நேர்முகம். பங்கேற்பவர் கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம். மணிகண்டன் அவர்கள். தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் உயிர் உரங்களின் முக்கியத்துவம். உரை வழங்குபவர் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலையம் உதவி பேராசிரியர் முனைவர் எம். ஜெயபாரதி அவர்கள். 8:05 கொக்கு நேயர் விருப்பப்படல்கள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இலக்கியச் சாரல் இலக்கியங்களில் ஒளி வீசும் நிலவு. 10:00 தாலாட்டும் தெஞ்சல் நேயர் விருப்பப்படல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 6:11 நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள்தோறும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
2: ஆறு மணி 17 நிமிடங்களில் பக்தி மாலை நீங்கள் சங்கேற்றிருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல, உண்மையான நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே.

25 நிமிடங்களில் பக்திமாலை நீங்கள் சங்கேற்று இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6. வியர்வை சிந்தாத மனிதனும் மை சிந்தாத பேனாவும் எதையும் சாதித்து விட முடியாது.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் மாநில செய்திகள். இன்னும் சில நொடிகளில்
1: செய்திகள். வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்ப்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே மேகதாது திட்டத்திற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12

0: 110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரிகளும் குறை கூறியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாய கடன்களுக்கான நிவாரணம் சாகுபடி நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்றும் பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு ஏற்கும் வகையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த 3 உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக அளித்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். இந்நிலையில் ராஜினாமா செய்த அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகாவில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா அரசு செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 27 முதல் மே 31 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப. வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலை அமைக்கும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பார்னியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்

0: போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் 4 பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆறு 6:40 கேட்டுட்ருக்கீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி. நிலை பண்பலை

0: செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆறு மணி 40 நிமிடங்களை கேட்டுருக்கீங்க. பக்தி மாலை நிகழ்ச்சி நிலை பண்பலை 102.6 தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் எதுவும் இல்லை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: வெற்றி என்பது உன்னை உலகுக்கு அறிமுகம் செய்வது, தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில், நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 6 மணி 50 நிமிடங்களில் நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முட்கள் இல்லாத கடிகாரம் போன்றது. அது ஓடினாலும் நின்றாலும் பயனில்லை.

வாழ்க்கை என்பது மொட்டுக்கள் நிரம்பிய மலர் தோட்டம். நீ சிரிக்கும்போது மட்டும் அதில் பூக்கள் பூக்கிறது. நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலகை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியில்.

நேரம் 6:59 நேர்களே, நிறைவு பெற்றது பக்தி மாலை. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 7 மணி. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. தொடர்வது திரைசை நிகழ்ச்சியில் முதல் பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில், விவேகா வரிகளில், திப்பு கோபிகா குரல்களில்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து. ஸ்ரீகாந்த் வாய்ஸில் நா, முத்துக்குமார் வரிகளில் ஹரிஸ், ராகவேந்திரா குரலில்

0: நேயர்களே, இனி கேட்கலாம் அரியலூர் மாவட்ட செய்திகள். இன்னும் சில நொடிகளில்
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராம்குமார்.
2: புவி வெப்பமாதலை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுப்பிக்கத்தக்க மின்சார ஆற்றலை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் சோலார் திட்டத்திற்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மத்திய அரசின் வீடுகளில் சோலார் மின் திட்டத்தின் கீழ் சோலார் பேனல் அமைக்க விரும்பும் பயனாளிகளுக்கு மத்திய அரசு மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை வங்கிகள் மூலம் வழங்குகிறது. எனவே இத்திட்டம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு பெரும் பயனளிப்பதாகவும் உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் வீட்டின் உரிமையாளர்கள் 300 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை பெற முடியும். மக்கள் தங்கள் வீடுகளில் சோலார் மின்சார அமைப்புகளை நிறுவுவதற்கு நிதி உதவி, மானியம், இலவச மின்சாரம் என பல சலுகைகளையும் பெற முடியும். அரியலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் வீடுகளுக்கு சோலார் மின் திட்டம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வீடுகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கு வங்கிகள் மூலம் மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்குவதால் பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் சோலார் பேனல் அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். 5000 ரூபாய் வரை மின்கட்டணம் செலுத்திய நிலையில் இத்திட்டத்தின் மூலம் தற்பொழுது 350 ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்துவதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் தனஞ்சயன்.
3: இத்திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் அளவுள்ள மின்சார உற்பத்தி சேனல் சோலார் பேனலுடன் கூடிய மின் உற்பத்தி அலகை நான் நிறுவியுள்ளேன். இதில் குறிப்பாக நான் சோலார் இன்வெர்டருடன் ஹைபிரிட் இன்வெர்டர் என்ற லித்தியம் அயன் பேட்டரியும் சேர்த்து இணைத்துள்ளேன். இதனுக்கு அரசு மானியமாக ₹78,000 உடனடியாக என்னுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு 2 மாதமும் தோராயமாக 5000 வரை மின்சார கட்டணம் செலுத்தி வந்தேன். நான் இப்போது வெறும் 350 ரூபாய் மட்டும் செலுத்தி நாட்டிற்கும் பலனளிக்கும் வகையில் எனக்கும் கட்டணத்தை குறைத்துள்ளதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: இத்திட்டத்தில் நமது பங்களிப்பு தொகையினை வங்கிகள் கடனாக வழங்குவது பெரும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார் ராஜா.
4: இந்த பிரதம மந்திரி சோலார் திட்டத்தில் எனக்கு 2025 கேள்விப்பட்டேன். செய்தித்தாள் விளம்பரத்தில் தான் நான் பார்த்தேன் இந்த விளம்பரத்தை. மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோடு தராங்கங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட இதுமாரி நான் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோடய வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. இந்த 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிடு மெத்தடு அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து நான் என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி கிரைண்டர், லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து.
2: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் வகையில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி அண்மையில் நடைபெற்றது. இப்போட்டியில் 8 வயது முதல் 45 வயது வரை உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள், சமூக ஆர்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மாறுதல் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் அரியலூர் ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் கூட்டுக்குழு ஆய்வு செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் பள்ளி வாகனங்களில் மாணவர்களின் இருக்கைகள், அவசர முதலுதவி பெட்டிகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் பின்புறம் உள்ள கேமரா செயல்பாடு மற்றும் சிசிடிவியின் செயல்பாடு, அவசர வழி மற்றும் வாகனங்களை இயக்குவதற்கான தரம் குறித்து பள்ளி வாகன கூட்டுக்குழுவினர் ஆய்வு செய்தனர். இப்பணியை ஆய்வு செய்த ஆட்சியர் குறைபாடு உள்ள வாகனங்கள் சரி செய்த பின்னர் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இயக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதில் 67 பள்ளிகளைச் சேர்ந்த 420 வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறுகிறது. இம்மாத இறுதி வரை வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறும். பள்ளி வாகனங்களில் உள்ள தீயணைப்பு கருவிகள் பயன்படுத்துவது முதலுதவி குறித்து பள்ளி வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களுக்கு அரியலூர் தீயணைப்புத்துறை அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மூலம் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இந்த ஆய்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
1: அரியலூர் மாவட்ட

0: செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராம்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாகவும் ஊரகப் பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதி பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உனாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவு சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவு சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள்

0: கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை, மதுரை ஆகிய நகரங்களின் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 2 புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெருமளவிலான போதைப் பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில்

0: பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:26 கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது நம்மை சுற்றி. திருநெல்வேலி பேட்டை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026 பயிற்சியாளர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது. 14 தொழிற்பிரிவுகளில் ஓராண்டு ஈராண்டு ஃபிட்டர், டேனர், மெஷினிஸ்ட், மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கம் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், ஒயர்மேன், வெல்டர், பேசிக் டிசைனர், விர்ச்சுவல் வெரிஃபையர், மெஷினிங் டெக்னீஷியன், மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் மற்றும் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர், இந்த பதவிகளுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் பயின்ற மாணவ மாணவிகள் 3/6/2026 www.skilltraining.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பம் செய்து பயன்பெறலாம். அரசு ஐடிஐயில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் ₹750 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சியின் போது மிதிவண்டி, வருடத்திற்கு 2 செட் சீருடைகள், 1 ஜோடி முழு காலணி, பாடப்புத்தகங்கள், வரைபடக் கருவிகள், மடிக்கணினி ஆகியவை விலையில்லாமல் வழங்கப்படுகிறது. இலவச பஸ் பாஸ் மற்றும் சலுகை கட்டணத்தில் ரயில் பாஸ் வழங்கப்படும். அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 6 முதல் 10 வரை பயின்ற மாணவியருக்கு புதுமை பெண் திட்டத்தில் ₹1000, மாணவர்களுக்கு தமிழ் புதவன் திட்டத்தில் ₹1000 மாதந்தோறும் வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு முடித்து 2 ஆண்டு ஐடிஐ தொழிற்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மொழிப்பாடங்கள் மட்டும் எழுதி 12ஆம் வகுப்பு சான்றிதழ் பெறலாம். இதுபோல 8ஆம் வகுப்பு முடித்து 2 ஆண்டு ஐடிஐ தொழிற்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மொழிப்பாடங்கள் மட்டும் எழுதி 10ஆம் வகுப்பு சான்றிதழ் பெறலாம். அரசு ஐடிஐயில் நிறைவு செய்யும் பயிற்சியாளர்களுக்கு மத்திய மாநில அரசு பணி, முன்னணி அரசு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு, தொழிற்பழகுனர் பயிற்சி பெற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு 04622352007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி மே 27 அன்று அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற உள்ளது. இத்திட்டம் வருங்கால வைப்பு நிதி மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோரின் குறை தீர்க்கும், சேவை வழங்கும் தளமாகவும் தகவல் பரிமாற்ற அமைப்பாகவும் செயல்படும். வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களில் 27/5/2026 புதன்கிழமை அன்று காலை 9 மணி முதல் பின்வரும் இடங்களில் நடைபெறும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி, ஸ்கேட் வளாகம் சேரன் மகாதேவியிலும், தென்காசி மாவட்டம் வேல்ஸ் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி, வேளமாள் சதுக்கம், முத்துராமலிங்கம் பூங்கா, திருமலை கோயில் மெயின் ரோடு, எலத்தூர் பகுதியிலும், தூத்துக்குடி மாவட்டத்தில் வேவுசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மில்லர்புரம், தூத்துக்குடியிலும் நடைபெறும். இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசி சார்ந்த உறுப்பினர்கள், ஓய்வூதியம் பெறுவோர், தொழிலதிபர்கள், அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள், தொழில் நிறுவன அமைப்புகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் இயங்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் 2026 மாணவ மாணவியர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை 16/5/2026 முதல் www.skilltraining.tngov.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்கலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களான பேட்டை, திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், ராதாபுரம் மற்றும் திசைநிலை மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம், பேட்டை மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள ஐடிஐ சேர்க்கை உதவி மையங்களை அணுகியும் விண்ணப்பிக்கலாம். இந்த இணையதளத்தில் விண்ணப்பிப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்திலும் சேர்க்கை பெறலாம். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களின் விவரங்கள், தொழிற்பிரிவுகள், தேவையான கல்வித் தொகுதி, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி வயது வரம்பு, இடஒதுக்கீடு, இதெல்லாமே இணையதளத்தில் உள்ள விளக்க கையேட்டில் கொடுக்கும்.

நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி நாள் 3/6/2026. மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் இணையதள கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் மற்றும் கலந்தாய்வு குறித்த விவரங்கள் கடைசி தேதிக்கு பிறகு இணையதளத்தில் வெளியிடப்படும். மேலும் தொழிற்பயிற்சி நிலைய சேர்க்கைக்காக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் ஐயம் ஏற்படும் நேர்வில் ஐடிஐ பேட்டை, திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், ராதாபுரம் மற்றும் திசையன்விளை மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம், பேட்டை மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள ஐடிஐ சேர்க்கை உதவி மையங்களை அணுகியும் விண்ணப்பிக்கலாம். இந்த இணையதளத்தில் விண்ணப்பிப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்திலும் சேர்க்கை பெறலாம். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களின் விவரங்கள், தொழிற்பிரிவுகள், தேவையான கல்வித் தொகுதி, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, வயது வரம்பு, இடஒதுக்கீடு, இதெல்லாமே இணையதளத்தில் உள்ள விளக்க கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி நாள் 3/6/2026. மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் இணையதள கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் மற்றும் கலந்தாய்வு குறித்த விவரங்கள் கடைசி தேதிக்கு பிறகு இணையதளத்தில் வெளியிடப்படும். மேலும் தொழிற்பயிற்சி நிலைய சேர்க்கைக்காக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் ஐயம் ஏற்படும் நேர்வில் itipetai@gmail.com மற்றும் ஆன்லைன் itiadmission@gmail.com ஆகிய மின்னஞ்சல் முகவரிகளில் தொடர்பு கொள்ளலாம். விண்ணப்ப கட்டண தொகையான ₹50, விண்ணப்பதாரர் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஜிபே, ஃபோன்பே இது மாதிரி எது மூலமாக வேண்டாம் செலுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு 04622234205

0: நிலைய இயக்குனர் ஆசையஞ்சல், அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி 6270002 அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் எழுதி அனுப்புங்க. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தோறும் 7:30 ஒளிபரப்பாகும் ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ முதலாவது வந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில்குமரன், அதாவது நிறைய லெட்டர்ஸ் வந்து இவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு பாடல் தான் வந்து கொடுக்க முடியும் நிகழ்ச்சியில். அதனால் நீங்களும் ஒரு பாடல் மட்டும் கேட்டு அந்த உங்களுடைய அந்த கடிதங்களை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் கேட்டிருந்த பாடல் ராஜகுமாரன் படத்திலேருந்து என்னவென்று சொல்லணுமா அந்த பாடல் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி
1: கேட்டிருக்கிறாங்க. வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
2: என்னன்னு சொல்ல
1: யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஆசைஞ்சல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி, ஸ்பிக் நகர், ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர், செல்லப்பாண்டியன், ஜெயராணி, அப்புறம் வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகியூர், ராக்கெட் ராமசாமி, சரோஜாதேவி, திருமலிசை, மணிவண்ணன், ராணி, சங்கராபுரம், பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, இவங்கெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டதில் ஒரு பாடல் வந்து நாமளும் வந்து கேட்டுடலாம். இப்போது

7:42 ஆசையின் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. இளையாங்குடியிலிருந்து இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மஜித், ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமாவங்களாம் கேட்டிருக்காங்க. ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலேருந்து பொன் மானை கோபம் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கிறாங்க.

7:47 ஆசை நிலங்கள் சங்க கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. மேலச்செவல்லேருந்து பி முருகன், கார்த்தி, முத்துலட்சுமி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. கட்டபொம்மன் படத்துலேருந்து பிரியா பிரியா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஏழு மணி 53 நிமிடங்களில் ஆசேஞ்சல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளேன்கரிசல், சந்திரபோஸ், சுஜன், திருமலிசை, ராணி மணிவண்ணன், லட்சுமி, ஜெயந்தி, ஆனந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர், பெரியசாமி, சஜித்குமார், வில்லிவாக்கம், குபேந்திரன், தூத்துக்குடி முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி, ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், திருநெல்வேலி டவுன் கல்லணை நடராஜன், இவங்க எல்லாருக்காகவும் ஒரு பாடல் வந்து இப்போ நம்ம கேட்டு வருவோம்.

7:58 ஆசேஞ்சல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களே, இன்று இரவு 8:05 ஒளிபரப்பாகும் குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் டைப் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜ்லேயோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் இரவு 8:05 குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், 9443360794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் அனுப்பி இரவு 8:05 குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய

மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ்கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ்கோபி கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 ஆண்டு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி, நீர்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ளதாக கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரி கட்சிகளும் குறை கூறியுள்ளன. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி சற்று முன்வரை 5.2 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 9443363794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் குக்கு நிகழ்ச்சியில் கேட்டுரசிங்க. நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானம் சார். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டுருக்குறாங்க. டவுன்லேருந்து ரேவதி கேட்டிருக்கிறாங்க. மலபார் போலீஸ் படத்துலேருந்து என் கண்ணாடி தோப்புக்குள்ளே இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

மணி 12 நிமிடங்களில் குக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்கள் இருக்காங்க. மேலப்பாண்டவர் மங்கலம், ஆறுமுகசாமி, கரிசக்காட்டு புகைப்படத்திலேருந்து எத்தனை மணிக்கு அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:17 குக்கு நீங்கள் சங் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. கொல்லத்திலிருந்து முருகன், சில்லக்கன்னு படத்திலேருந்து வண்டியில் மாமன் பண்ண அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:23 குக்கு, நீங்கள் சங்கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. ராஜபாளையத்துலேருந்து ராகப்பன், ராஜேஸ்வரி, பிச்சையம்மாள், ஹர்ஷவர்தன் இவங்களாம் கேட்டிருக்கிறாங்க. ஜென்டில்மேன் படத்துலேருந்து உசிலம்பட்டி அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

காற்றலைகளில் கவிபாடி உங்கள் மனதின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். எட்டு மணி 28 நிமிடங்களில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. ரெட்டை குளத்துலேருந்து பொண்ணுத்தாய் லோகேஸ்வரன் வந்து கேட்டிருக்கிறாங்க. படிக்காதவன் படத்துலேருந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:33 குக்கோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. மந்தித்தோப்புலேருந்து ஆறுமுகசாமி, ராஜபாண்டி படத்துலேருந்து மகாராணி அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:37 குக்கு நிகழ் சங்க கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச படலாம் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443363704 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச படலை நீங்கள் குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி டவுன்லேருந்து வள்ளிராஜ், பரமேஸ்வரி, யஷ்வந்த், ஸ்ரீ, முதிர், மதியோன், சர்வினி, பிரதீகா இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. சார்லி சாப்ளின் படத்திலேருந்து முதலாம் சந்திப்பில் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:43 குக்கு, நீங்கள் கேட்டிருக்கீங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. பெங்களூர்லேருந்து சி எஸ் ராஜா, முள்ளும் மலரும் படத்துலேருந்து செந்தாழம்பூவில் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 48 நிமிடங்களில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து லட்சுமி சொக்கத்தங்க மடத்துலேருந்து என்ன நினச்சேன் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:54 குக்கூ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறையா நேயர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க, ஆனால் எல்லாருக்குமே வந்து எங்களால் வந்து பாடல் கொடுக்க முடியல. நிகழ்ச்சி நிறைவான நேயராக வந்து யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். புதுப்பட்டியிலேருந்து தாமரைச்செல்வி, செல்வபுரணி, பசுபதி இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. பெரியண்ணா படத்துலேருந்து தன்னானே தாமரைப்பூ அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நிறைய நேயர்கள் வந்து நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு பாடல் கேட்டாங்க இல்லையா, அவங்க யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அம்பாசமுத்திரம் அத்ரிகண்ணன், பூலாங்குளம் முத்து, புதுக்குடி விஷ்ணுராம் கணேஷ், அமுதா, மகிழினி, திருச்சி வெண்ணிலா, வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன், மகேஸ்வரி, உடையாம்புலி, பால் தினகரன், ஆகாஷ், தூத்துக்குடி சரஸ்வதி, பாபு, குருவன்கோட்டை முருகன், தீபக், குட்டி, நாசரேத், பேச்சிமுத்து, கேடிஎஸ் நகர் ராதா, குருவன்கோட்டை கடல்துறை, மேலப்பாளையம் ஹுசைன், கிளாக்குளம் ராமன், வளர்மதி, ஆரோக்கியபுரம் கிளமெண்ட், சாத்தாங்குளம் வைதேகி, திருநெல்வேலி டவுன் சங்கரநாராயணன், பெரியசாமி, உடையாம்புலி முத்துராமன், சரிதா, களக்காடு வெள்ளையம்மாள், முக்குடல் காஞ்சனாதேவி, உடையாம்புலி மாரியம்மாள், முத்துசெல்வி, இந்த மாதிரி இந்த நேயர்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு குக்கு நிகழ்ச்சி வந்து பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் வந்து என்ன பண்ண முடியல, அவங்களுக்குலாம் வந்து நம்மளால் பாடல் கொடுக்க முடியல. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிகழ்ச்சியின் சர்வ நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் வந்து மறுநாள் வந்து அவங்க பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்து வந்துட்டுருக்கு, கேட்டரசி தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

5:20 திரையிசை நீங்கள் சங்கேற்றிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பூந்தோட்ட காவல் கலந்தரை படத்திலிருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் மனோ சித்ரா குரல்களில்.

இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் திரிகடுகம் கூறும் கல்வியின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். கல்வி பொருள் இரண்டுமே வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். கல்வியால் நம்ம வந்து பொருளை வாங்கலாம், ஆனால் பொருளால் கல்வியை வாங்க முடியாது. கல்வி இல்லாத பொருளும் பொருள் இல்லாத கல்வியும் பயன் இல்லாதது தான். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றா இருக்கக்கூடியது தான் திரிகடுகம். இதனுடைய ஆசிரியர் நல்லாதனார். சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூன்றும் சேர்ந்தது தான் கடுகம். இந்த உடல் நோயை போக்கி நலந்துடும். அதுபோல் திரிகடுகம் அப்படிங்கிறது அதில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாடல்களால் அறியாமை அப்படிங்கிற நோயை போக்கக்கூடியது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வந்து நூல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

முப்பத்தைந்து நிமிடங்களில் இலக்கியச்சரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 திரிகடகம் கூறும் கல்வியின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டுருக்குறோம். கல்வி அதனுடைய அவசியம், எந்த மாதிரியான கல்வி நலம் தரும் அப்படின்னு கல்வியின் சிறப்புகளை பல்வேறு பாடல்களில் திரிகடகம் வந்து கூறுது. படியாத அப்படிங்கிற வார்த்தை படிக்காத பணிவில்லாத, அதாவது கீழ்ப்படியாத அப்படிங்கிற அந்த ரெண்டு அர்த்தங்களை குறிக்கக்கூடியது. படியாத குதிரை ஆளை கீழே தள்ளி குழியும் பறிக்குமாம்,

அதேபோல படிக்காத மூடர்களோடு நட்பாயிருப்பது எந்த நன்மையும் தராது அப்படிங்கிறத கல்லார்க்கினனாய் ஒழுகலும் அறியாமையான் வரும் கேடு அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளால் திரிகடுகம் கூறுது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஔவையார். நல்லாதனாரோ கணக்காயர் இல்லாத ஊரும் நன்மை பயத்தலில அப்படிங்கிறாரு. அதாவது நல்ல கல்வி கற்பிக்கத்தக்கவர் இல்லாத ஊரில் இருப்பது பயன் இல்லாதது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் நல்ல கல்வி சாலைகளே இல்லை அப்படின்னு கூறிக்கொண்டிருக்கிறத விட தரமான கல்வி கிடைக்கக்கூடிய இடத்தை தேடி சென்று கற்கணும் அப்படின்னு நல்லாதனார் கூறுதார். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பழம்படைத்தவன் திரைப்படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலி வரிகளில் சுப்பிரணம் பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசித்து தொடர்ந்து நந்திருங்க.

9:42 இலக்கிய சரலங்கள் கேட்டுட்ருக்கீங்க. திரிகடுகம் கூறும் கல்வியின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். கற்கக்கூடிய கல்வி நலம் விளைவிப்பதாக இருக்கணும். நல்லதையே கற்கணும், கற்க வேணும் அப்படிங்கிறதுக்காக கண்டதையும் கற்கக்கூடாது. கண்டதை கற்க பண்டிதனாவான் அப்படிங்கிறது வந்து முதுமொழி. எல்லாவற்றையும் கற்றால் பண்டிதன் ஆகலாம் என சொல்வதை மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலே கற்க வேண்டியது எது என கண்டு அதை கற்க பண்டிதனாவான் என்பது தான் இதோடைய அர்த்தம். அதே மாதிரி பலவற்றையும் வாசித்து ஆராய்ந்து அதில் நல்லவை எவை அப்படின்னு தெரிஞ்சு அதை கற்கிறது தான் நல்லவர்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி திரிகடகமும் கூறுது. வருவாயுட் கால் வழங்கி வாழ்தல் செருவாய்ப்ப செய்தவை நாடா சிறப்புடைமை எய்த பலநாடி நல்லவை கற்றல் இம்மூன்றும் நலமாட்சி நல்லவர் கோல் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் மூலமாக திரிகடகம் கூறுது. நம்ம நிகழ்ச்சியில் வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வருவோம். மஞ்சள் மகிமை திரைப்படத்திலிருந்து மாஸ்டர் வேணு இசையில் உடுமலை நாராயணகவி வரிகளில் பி. சுசிலா காந்தசாலா குரல்களில்.

4:46 இலக்கியச்சரல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. திரிகடுகம் குறும் கல்வியின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். கல்வி எல்லாத்துலேயும் தலை சிறந்த கல்வி எதுனா நல்ல பல நூல்களில் உள்ள நுட்பமான பொருளை கற்கிறது தான். இதை பல்லவையுள் நல்லவை கற்றலும் கேள்வியுள் எல்லாம் தலை அப்படின்னு மற்றொரு பாடலில் வந்து நல்லாதனார் குறிப்பிட்டுதார். நூல்களில் உள்ள சொற்களை ஆராய்ந்து அதில் உள்ள நுட்பமான பொருட்களை கொள்ளுதலும் கற்ற கல்விக்கு பொருந்தாத பயனற்ற சொற்களை பிற விரும்பினாலும் கூட சொல்லாதிருத்தலும் உயிரை விளர்க்கும் நல்ல நூல் கருத்துக்களை அவற்றை விரும்பி போற்றுவோருக்கு கற்பிப்பதும் தான் கல்வியின் பயன் அப்படிங்கிறத ஒரு பாடல் மூலமாக வந்து எடுத்துரைக்கிறாரு. நுண்மொழி நோக்கி பொருள்களும் நூற்கேலா வெண்மொழி வேண்டினும் சொல்லாமை நன்மொழியை சிற்றின மல்லார்கள் சொல்லணும் இம்மூன்றும் கற்றறிந்தார் பூண்ட கடன் என்னும் பாடல் மூலமாக வந்து சொல்கிறாரு. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வருவோம். இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் அவர்களில் எஸ் ஜானகி குரலில்.

9:51 நிமிடங்களை இலக்கிய சொல்ல நீங்கள் சங்கேட்டிருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 திரிகடுகம் கூறும் கல்வியின் சிறப்புகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். கற்றோருக்கு அழகு பிழையின்றி கற்பது மட்டுமல்ல, பிறரது சொற்களில் உள்ள பொருளை குறிப்பால் அறிந்து கொள்வதும் ஆகும். கற்பது ஒன்றும் செல்லும் பாதை ஒன்றுமாக இருக்கக்கூடாது, கற்ற வழி நிற்க வேண்டும், கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்கிறது திருக்குறள்.

திரிகடகமோ கற்பிப்பவர் முகமலர்ச்சியுடன் கற்றுத்தந்தால்தான் கற்கக்கூடியவங்க நெஞ்சில் அந்த கல்வி கல்மேல் எழுத்து போல பதியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதை ஒரு பாடல் மூலமாக வந்து சொல்கிறாரு. கால் தூய்மை இல்லா களிமாவும் கால் கடிந்து மேல் தூய்மை இல்லாத வெங்கலின் சீருக கருவி வெகுண்டுரைப்பான் பள்ளி இம்மூன்றும் குறுகார் அறிவுடையார் அப்படின்ற அந்த பாடல் மூலமாக சொல்கிறாரு. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வருவோம். வெண்ணிற ஆடை படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி. சுசிலா குரலில்.

0: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது 9:56 இலக்கியச்சரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். திரிகடுகம் குறும் கல்வியின் சிறப்புகளை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். நடைகெட்ட குதிரை கட்டுத்தறியை முறித்து வீரர்கள் அமர்வதற்கு ஏற்றவாறு இல்லாத யானை, மாணவர் மேல் கோபம் கொண்டு பாடம் சொல்லிக் கொடுப்போர் உள்ள கல்விச்சாலை ஆகிய மூன்றையும் அறிவுடையோர் விரும்புவதில்லை அப்படிங்கிறது திரிகடுகம். இப்படி நல்ல கல்விச்சாலையை நாடி ஒருவர் ஒரு பிறவியில் கற்ற நல்ல கல்வி ஏழேழு பிறவிக்கும் கூட வரும். கல்வி இம்மையில் மட்டும் இல்லாமல் மறுமையும் அழகுபடுத்துது அப்படிங்கிறத மறுமை கணிகலம் கல்வி அப்படிங்கிறார் நல்லாதனார். சிறந்த கல்வி கற்றால் மட்டும் போதாது, கற்றோர் பல

நிறைஞ்சிருக்க சபையில் எப்படி நடந்தால் மாலைகள் விழும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். தன் புகழை தானே பேசுவது கூடாது. போர் பெற்ற குடிப்பிறப்பு, சிறந்த கல்வி, வெற்றி மிகுந்த வீரம், இது மூன்றும் ஒருவர் சொல்லாமலே பிறருக்கு விளங்கும் அப்படிங்கிறத, தொல்லவையுள் தோன்றும் குடிமையும் தொக்கிருந்த நல்லவையுள் மேம்பட்ட கல்வியும் வெள் சமத்து வேந்துவப்ப வட்டார்ந்த வென்றியும் இம்மூன்றும் தாந்தமை கூறா பொருள் அப்படின்னு திரிகடகம் கூறுகிறது. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவாக யார் பையன் படத்திலிருந்து சுசரலா தட்சிணாமூர்த்தி இசையில், மருதக்காசி வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன், ஜிக்கி குரல்களில் சுப்பிரமணிய பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து தாளாடுந்த நிகழ்ச்சி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க மறக்காதீங்க.

0: நேரம் 10 மணி. நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1097 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி தான். தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றல்களை நான் உங்களை கடையம் ஞானவில்சன். நம்ம நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: ஆ, சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து கும்பகர தங்கையா படத்துல இருந்து சென்ட்ரல் காசே சென்ட்ரல் காசே அந்த பாடல் கொடுத்துருக்கு சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசித்து.
1: நன்றி சார், நன்றி.

0: 10:05 தாளாடும் நீங்கள் சங்கேற்று இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: ஹலோ,
0: வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க?
1: என்ன சார்?
0: இணைப்பில் தான் இருக்கீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: ராணி தேனியிலிருந்து சார்.
0: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு உழவன் மகன் படத்திலிருந்து பொன்னெல்லு கரையோரம் பொழுது சாயும் இள நேரம் அந்த பாடல் சார்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு தொடர்ந்து அறிஞ்சிருங்க.
1: நன்றி, நன்றி சார்.

0: 10 மணி 10 நிமிடங்களில் தாலாட்டம் தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சிக்கு ஏற்றவாறு நேயர்களே, இந்த இரவு நேரத்தில் ரொம்ப மெல்லிசையான பாடல்களை கேட்டு வந்து நீங்கள் ரசிக்க முடியும். உங்களை கேட்டுக்கிறோம் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை தாலாட்டம் தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0422-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவில்பட்டி மல்லிப்பூரோட போட்டுநகர்ல இருந்து பாலு பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மைதிலேனி காதலில் இருந்து நானும்
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா. வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக்கொண்டேன் நான் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்

0: பத்து மணி 17 நிமிடங்களில் தாளாடும் என்ற நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், பீரவன்லேருந்து விஸ்வநாதன் பேசுகிறேன்.
0: ஆ சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மிஸ்டர் பரத் படத்திலேருந்து காத்து இருந்து கதவை திறந்தேன் உள்ளுக்கு வாடி.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு ரசித்து வந்து
1: நன்றி.

0: காதல் செய்ய கற்று கொடுத்தேன் முன்னுக்கு வாடி.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
2: பத்து மணி 23 நிமிடங்களில் தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
3: நன்றிங்க சார்.

0: இனிய இரவில் இன்னிசை பாடல்களோடு உங்கள் மனம் வருடி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். 10:28 தாலாட்டம் தண்டங்கள் சாங் கேட்டுருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ராத்திரி வணக்கத்துடன் சிந்து பூந்தரை முருகன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: வாதியார் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பூஞ்சோலை ஆளானது என்ற பாடல்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு ரசித்து தொடர்ந்துருங்க.
1: நன்றி.
0: நேர்களே, நீங்களும் தாலாட்டு தண்டல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எங்கள் 0462256113232 மற்றும் 0462256113333 என்று எங்கள் கலைக்கலாம்.

0: பத்து மணி 34 நிமிடங்களில் தாலாட்டம் என்றால் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேனியில சொன்னால அனைவரும் நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமா இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: யூத் படத்துல இருந்து சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம் அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசித்தல.
1: நன்றி நன்றி நன்றி.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பத்து மணி 40 நிமிடங்கள தாளாடுந்த நிலையில் கேட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: வணக்கம்,
1: எங்கிருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் வேணுமா?
2: எனக்கு

0: 10:44 நிமிடங்களை கேட்டுட்ருக்கீங்க. தாலாட்டு நிகழ்ச்சி தான் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: கடங்கிலிருந்து கண்ணன் பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மனசுக்கேற்ற மரச படத்துல இருந்து ஆத்து மெட்டு தோப்பு பாட்டு போடுங்க.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து இருந்துருங்க.
1: ஓகே.

0: 10:49 தாளானந்த நிலையங்கள் சங்கேட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பவர்சத்திரத்திலேருந்து புஷ்பலதா துறைமணி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: குருவாயூரப்பா குருவாயூரப்பா புது புது அர்த்தங்கள் படத்தில் இருந்து.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு கேட்ட ரசித்தில் வந்து நினைஞ்சிருங்க.
1: தேங்க்யூ சார்.

10:54 தாளாடுதன்ற நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க? என்ன பாடல் வேணும்?

நேரம் 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz-இல் நாளை 27/5/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி தொழில் பழகு நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள். 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 7:35 ஆங்கிலம் அறிவோம். 8:02 திரையறிவில் வழக்கென்று வந்தால் பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல். 8:30 மற்றும் 8:55 திரையருவி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.9:02 ஆனந்த பூங்காற்று விடுமுறை கால மலரும் நினைவுகள். 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 11

0: 2:00 வெளிச்சம் ஸ்வதேஷ் தர்ஷன், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, மன நிம்மதிக்கு உதவும் மறதி, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் உடல் சூட்டை குறைக்கும் உணவுகள், தொடர்ந்து 1:55 நலம்தான நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு, ரீஜினல் சயின்ஸ் சென்டர், கோயம்புத்தூர், 3:02 அன்பின் வரிகள், மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், சிகரம் தொடுவோம், படிப்புகளையும் கல்லூரிகளையும் தேர்வு செய்வது எப்படி. பங்கேற்பவர் எம் சுந்தரம், கடம்பன்குளம் அரசு ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:25 நம்மை சுற்றி. ஏழு:30 உழவர் உலகம், மண் வளத்தில் நவீன கருவிகளின் பயன்பாடு, நேர்முகம். பங்கேற்பவர் கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் மணிகண்டன் அவர்கள். தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் உயிர் உரங்களின் முக்கியத்துவம் உரை. வழங்குபவர் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலையம் உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஜெயபாரதி அவர்கள். 8:00 குக்கோ நேயர் விருப்பப்படல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல் இலக்கியங்களில் ஒளி வீசும் நிலவு, 10 மணிக்கு தாலாட்டம் தெஞ்சல், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.
1: ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
0: நேயர்களே, இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம்.

நேரம் இரவு 11:29. 58 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம்.

0: திரைக்கணத்தில் அடுத்து ஒலிக்கவிருப்பது கில்லி படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும் தும் ஷக்

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது வெடி படத்திலிருந்து மம்தா ஷர்மா மற்றும் எம்எல்ஆர் கார்த்திகேயன். எம்எல்ஆர் கார்த்திகேயன் இணைந்து பாடல.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நேரம் நள்ளிரவு 12:31, 13:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது விஸ்வரூபம் படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் சங்கர் மகாதேவன் இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்களவாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா
2: ஆயர்தம் மாயா நீவா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:23:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

இரவு நேர இன்னிசை மழையாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று சிங்காரவேலன் மற்றும் சின்னவர் ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக எஸ்பி பாலசுப்ரமணியம், யுவன் சங்கர், ஹரிகிருஷ்ணன், புதிராணி மற்றும் சத்யா ஆகியோர் குரல்களில் வருகிறார் சிங்காரவேலன்.

0: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் ப பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம்
1: சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
0: க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே க க க கி கி கு கு வெரி குட் க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே பாடுங்க.

0: நேரம் 2:17. இனிமையான கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz ஒலிக்க இருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், அருண்மொழி மற்றும் சாய்பாபா ஆகியோர் குரல்களில்.
1: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
2: சுமதி சுமதி
1: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால ஒய்ஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
3: அரபோ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க.

நேரம் 2:23. நெஞ்சம் மறப்பதில்லை ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இனிமையான கானங்களை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.

நேரம் 2:28. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணி என் FM கோல்டு 100.1 MHz. நெஞ்சம் மறப்பதில்லை தரும் அடுத்த பாடல் கமல்ஹாசன் மற்றும் சாய்பாபா குரல்களில்.

0: மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 2:34. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கமல்ஹாசன் குரலில்.
1: சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில் தோப்புக்கு போய் போனதை வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்கே வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாக்கியா ஒன்னா ரெண்டா. ஓ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. ஆ அப்படியே அதில் உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. சே, சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன். அகத்தி கீரை கட்டு அவக்காம நான் தாரேன்.

இனிமையான காணங்களை காற்று அலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் எஸ். ஜானகி. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:40.

ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சு மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில் இதுவரை சிங்காரவேலன் திரைப்படத்திற்காக பாடல்கள் உலா வந்து சென்றன. அடுத்ததாக சின்னவர் திரைப்படத்திற்காக பாடல்கள் வர காத்திருக்கின்றன. முதல் பாடலாக மனோ மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல் உலா வருகிறது. நேரம் 2:43.

நேரம் 2:48 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் மனோ மற்றும் சித்ரா.

நேரம் 2:53 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில்.

இதமான கானங்களால் இதுவரை நேயர்களை மகிழ்வித்து சென்றது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz.

0: 200 kilowatts and it will function on distributed power rolling stock technology, under which power is distributed across a train instead of being concentrated in a single locomotive. And Royal Challengers Bengaluru stormed into the IPL 2026 final with a commanding 92-run win over Gujarat Titans in Qualifier 1 at Dharamshala. Batting first, Bengaluru scored 254 for 5 in 20 overs, powered by Rajat Patidar's unbeaten 93 of just 33 balls. And that is the end of this news bulletin.
1: Neram 3 mani 10 nimidam.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் இனியராகும். இன்றைய நிகழ்ச்சியில் வீணா சகஸ்ரபுத்தி அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் வீணா சகாஸ்திரபுத்தி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். பண்பலையில் இனி தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சர்ஃபிரோசி.

0: 101.1.
1: பொங்கும் மங்கலம். எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராமன் அவர்கள் தவில். முதலில் சித்தி விநாயகம் என்ற முத்துசுவாமி தீட்சித்தர் கிருதி. சண்முகப்பிரியா ராகம், ரூபகதாளம்.

எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வரலட்சுமி நமோஸ்துதே என்ற மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி. ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

0: ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் மங்கலம் என்ற நிகழ்ச்சியில் எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசையும் வடபழனி எஸ் ராஜாராமன் அவர்களின் தவில் இசையும் கேட்டு மகிழ்ந்தோம். பண்பலில் இனி தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சர் ஃபிரோசி. भारत ने केंद्र शासित प्रदेश जम्मू कश्मीर के बारे में चीन और पाकिस्तान के अवांछित संदर्भों को सिरे से खारिज कर दिया है. विदेश मंत्रालय के प्रवक्ता रणधीर जायसवाल ने कहा कि भारत का रुख सुसंगत है और संबंधित पक्षों को इसकी जानकारी है.

நேரம் 5:18. உரைத்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கமல்ஹாசன் குரலில் விக்ரம்.

பாறையில் களைந்ததுதாம். பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விடியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் சித்ரா மற்றும் குழுவினர் குரல்களில் ஈரமான ரோஜாவே, இசைக்கோர்வை இளையராஜா.

துள்ளலான பாடல்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-இல் பண்பலை சொல்லும் நேரம் 5:28. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் டாக்டர் கே.ஜே. யேசுதாஸின் குரலில் வண்ண வண்ண பூக்கள்.